0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபாத மாதம் 24ஆம் நாள், வராபவ வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:51. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

குடிமக்கள் காண்பதற்கு எளியவனாகவும் கடுமையாக பேசாதவனாகவும் இருக்கும் மன்னனது நாட்டை எல்லாரும் உயர்த்தி புகழ்வர். குறளன் 386 அதிகாரம் இறை மாட்சி.

0: குடிமக்கள் காண்பதற்கு எளியவனாகவும் கடுமையாக பேசாதவனாகவும் இருக்கும் மன்னனது நாட்டை எல்லாரும் உயர்த்தி புகழ்வர். குறள் எண் 386, அதிகாரம் இறை மாட்சி.
1: மதியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க உள்ள இன்றைய நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குவர் ஆர் உமாதேவி அவர்கள். இன்று காலை 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ நரம்புகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். பகுதி 5 இடம்பெறும். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிஸ்கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல் கேட்கலாம். தொடர்ந்து இன்று காலை 8:00 காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 முனிவர் மோஷாகுண்டம் விஸ்வேஸ்வராய அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 மதுரை தென்றல். இன்று காலை 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்களின் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்களின் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல் கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சங்கரராமன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். இன்று பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 தொடர்ந்து எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல் கேட்கலாம். 2:40 சென்னை அஞ்சலாக சமஸ்கிருத நிகழ்ச்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 எமது பகல் நேர ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை நேர ஒளிபரப்பு இன்று மாலை 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 மதுரை தென்றல் கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 6:10 ஒரு பட பாடல்கள். பட்ஜெட் பத்மநாதன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், இன்று 7:00 மதுரை தென்றல், தொடர்ந்து 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் வி. கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த நிகழ்ச்சியில் முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம்கே விஜயசாரதி அவர்கள் தரும் தகவல்கள் நேர்முகமாக இடம்பெறும். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி. கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே. வேலுமுருகன். 8:45 மதுரை தென்றல், இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல் கேட்கலாம். தொடர்ந்து 9:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்தில் குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என். பிரித்திவி குமாரன் அவர்களுடைய நேர்முகம் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். தொடர்ந்து 10:00 நட்சத்திர கீதங்கள், பழைய திரைப்பட பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கவுள்ள எமது நிகழ்ச்சிகளாகும்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில்

0: வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: This is Akashvani, the news read by Renu Kataria. Government has notified rules specifying that banks and payment system providers cannot impose charges on UPI transactions of up to 2,000 rupees. Finance Ministry issued a gazette notification yesterday under the Payment and Settlement Systems Act 2007. It listed UPI transactions of up to 2,000 rupees and debit card payments made through RuPay as electronic payment modes for which customers cannot be charged. The notification comes after concerns were raised over possible charges on UPI payments following the passage of Taxation and Other Laws Amendment Act in Parliament that proposed changes to the legal framework governing payment systems. However, the notification states that transactions up to 2,000 rupees will remain charge-free, leaving scope for levying charges on transactions above this threshold limit. Prime Minister Narendra Modi will inaugurate the 5th edition of Semicon India 2026 at Yashobhumi, New Delhi on Thursday. The event will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions, 12 state government pavilions and a dedicated startup pavilion. Semicon India is India's premier semiconductor conference and exhibition jointly organized by the India Semiconductor Mission, the Ministry of Electronics and Information Technology and SEMI. It serves as a flagship platform for bringing together the global semiconductor and electronics ecosystem, advancing collaboration, innovation, manufacturing, investment and talent development. Chief Justice of India, Justice Suryakant, has described the mechanism developed by the Supreme Court and High Courts to address complaints against judges as robust, very responsive and timely. Delivering keynote address at 6th Ram Jethmalani Memorial Lecture in New Delhi, he stressed the need for continuous reform and greater transparency in the judiciary. Justice Suryakant said reform must remain the norm and no institution could afford to take pride in remaining static. He said the judiciary itself had acknowledged the importance of criticism, reiterating the Supreme Court's position that the institution

0: is not and cannot be averse to criticism. The Chief Justice said that fair, informed and constructive critique of judicial functioning is a legitimate and necessary feature of a vibrant constitutional democracy. The Central Bureau of Investigation, CBI, has registered an FIR in connection with the death of Disha Salian, who was the manager of late actor Sushant Singh Rajput. Salian died on 8th June 2020 after falling from the 12th floor of a building. The FIR was registered following a Bombay High Court order. It names several individuals, including former Chief Minister Uddhav Thackeray, Aditya Thackeray, their security personnel, Dino Moria, Rohan Roy, Suraj Pancholi, Riya Chakravarti, Shovik Chakravarti, and police officers Sachin Vaze and Parambir Singh. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the people of Rajasthan following the BJP's victory in the urban local body elections. In a social media post, the Prime Minister said, "The party's win is a testament to the triumph of truth over the echo of lies." Mr. Modi said the people of Rajasthan have once again made it clear that they fully support the policies of good governance and development under the double-engine government. This will not only propel the state to new heights of progress, but also strengthen the government's resolve to bring prosperity to the lives of every individual, he added. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier put to bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday, and that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ் வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
3: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும்போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதாக இருக்கு. அந்த பயிற்சியின் மூலமாக நம்ம அகம் வந்து ஒரு மொழியோட இரண்டரை கலக்குது. அந்த இடத்திலிருந்து தான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகு தான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நோய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல் அது, நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுலேருந்து தான் நோய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்கு. இந்த நோய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்போ ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்கள், டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம் இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்த நோய்மை, பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் 1000 ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதித்தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பின தாய் தான் நமக்கு ஆதித்தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது. உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான

0: சான்றுகளும் நிறைய இருக்கு. இப்ப வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்க கிழக்கு புறமா போனா நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. இப்ப அதுக்கு இடையில கடல் கோள் வந்து நடுவுல அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்றேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம அமரும் சிற்றினமா மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒண்ணு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள் இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமா நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்ப இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்ல அந்த டெஸ்க் ஜாப்ல 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமா நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை ஜாகிங்னு சொல்ற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ் இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கணும். இது எல்லாரும் சொல்றது தான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் அத்தோட உடலுறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. தொடர்வது பக்தி மாலை. முன்னதாக கேட்கலாம் விளம்பர இடைவேளை.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது தருகிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, இனி சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

மதுரை வானொலி நிலையம் தருகிறது பக்தி மாலை. நேரம் காலை 6:25. இனி தொடரும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது பாடியது.

நேரம் காலை 6:30. மதுரை வானொலி நிலையம் தரும் பக்தி மாலை. பக்தி மாலையில் நிறைவாக ஹெலன் சத்யா மற்றும் பெட்டி சத்யா பாடியது.

0: நிறைவுக்கு வருகின்றது பக்தி பாவலை. மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 16 புதன்கிழமை, அதாவது நாளை, நெல்லிக்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும் இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். நீங்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, அதிகரிக்கும் வெயிலால் ஆடு மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கடுமையில் சுட்டரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கால்நடைகளுக்கு பல பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது. வெயில் அதிகரித்தால் ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் ஏற்படும். குறிப்பாக முழு நேர மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளையும், சுகாதாரம் இல்லாத இடங்களில் உள்ள கொட்டகையில் வளரும் ஆடுகளை அம்மை நோய் எளிதில் தாக்கும். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க ஆடுகளை காலை 6 முதல் 8 மற்றும் மாலை 4 முதல் 6 வரை மட்டுமே மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சல் ஆடுகளுக்கு தனியாக அடர்த்தீவனம் மற்றும் போதிய அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அம்மை நோய் தடுப்பூசியை சரியான காலத்தில் போட வேண்டும். மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் என்று சொல்லும்போது மடி நோய், அடைப்பான் நோய் மற்றும் கன்றுகளுக்கு கழிச்சல் நோய் ஏற்படலாம். இதில் மடி நோயானது பெரும்பாலும் சுகாதாரம் இல்லாத கொட்டகை மற்றும் முறையற்ற பால் கறவை ஆகியவற்றின் காரணமாக ஏற்படுகிறது. எனவே கொட்டகையில் எப்போதும் சாணம் மற்றும் சிறுநீர் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பால் கறவைக்கு முன்னும் பால் கறந்த பின்னும் கிருமி நாசினி கொண்டு மடியை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தை பயன்படுத்தலாம். மூலிகை மருத்துவம் என்று சொல்லும்போது, மடி நோய் உள்ள மாடுகளுக்கு சோற்றுக்கற்றாழை 250 கிராம், மஞ்சள் 50 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம் எடுத்து அனைத்தையும் கலந்து அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து மடியில் தடவி வந்தால் மடிவீக்கம் குறையும். அடைப்பான் நோய் வராமல் இருக்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்த வேண்டும். கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படாமல் இருக்க நல்ல தண்ணீர் சிறிது அடர்த்தீவன கலவையை கொடுத்து வர வேண்டும். இவ்வாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வு மைய பேராசிரியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: திருச்சி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ICRNRCB சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த மையம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில தான் இருக்குதுங்க. இதுல

இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா வாழை சாகுபடியிலிருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கிடைக்கும். ஸோ இதை கேட்டுக்கூடிய பண்பலை நேயர்கள் வந்து உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த தொழில்நுட்பங்கள் தெரியணும், வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும், இல்லை அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது வந்து திருச்சியில் இருக்குது, இல்லை நான் வந்து வேற மாவட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடைச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்கள் ரீச் ஆயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. ஸோ நீங்க கூகுள்லேயே நீங்க போடும்போது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு கேவிகே அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல் அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்க தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், நீங்க நேர்லேயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து வந்து தேனி மாவட்டத்தை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து இது வந்து என்னன்னா மஸ்கட் ஹாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும். இந்த திராட்சையில் முக்கியமாக வந்து திராட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகமான சாகுபடி வந்து பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமாக விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ இந்த திராட்சைக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த திராட்சை வந்து தனித்தன்மையானது, வருடம் ஃபுல்லாகவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்படி வாழையை வந்து சாகுபடி பண்ணுறோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாகவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராட்சையில் நம்ம குறிப்பாக வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த வந்து முக்கியமா அந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு மழை காலத்திலையும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள தருணங்கள்ல வந்து விவசாயிகளுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். ஸோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமா நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்கு நான் இப்படி வாழைக்கு வந்து ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு நான் சொன்னனும் அது மாதிரி திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திராட்சை தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா NRCG அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே அவங்களுக்கு புனேவுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான தொழில்நுட்பங்கள்லாம் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுநர் முகாமுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு விவசாயிகளை எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு பல்வேறு விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு பகுதியாக நம்ம வந்து அழைச்சிட்டு போனோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்துல திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்ப திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா திராட்சையில வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சருக்கு ஒரு பெரிய மருந்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ திராட்சை விதையை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையிலேருந்து மாத்திரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விதையிலேருந்து என்ன ரெடி பண்றாங்க, வேஸ்டா போற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லயோ இல்லை வந்து மின் உலர்த்தியிலையோ இல்லை சூரிய உலர்த்தியிலையோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்போ நிறையா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம வந்து சேர்த்து
அதை வந்து ஒரு என்ரிச்டு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம்.

இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 நாம் கேட்கலாம் பன்னி செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த நிகழ்ச்சியில் முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நேயர்களின் நினைவிற்கு இன்று 7:30. இன்னும் சில நொடிகளை தொடர இருக்கிறது மாநில செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர் உதய்பூர் பில்வாரா கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும் 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும் தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
3: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்

0: இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எஸ்ஆர்என்எஸ் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம், நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குலுக்கல் முறையில் கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பூமி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
5: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரி செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷ்

0: நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை களியக்கவிளை பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: நீருக்கு தனித்த வெப்ப ஈர்ப்பு பண்புகள் உண்டு. பெருங்கடல்கள் வெப்பமாகும் போது அவற்றின் நீரோட்டங்கள் பாதிக்கப்படலாம். பெருங்கடலின் அடிப்பகுதியில் உள்ள குளிர்ந்த நீர் அடுக்குகளுக்கும் அதன் மேற்பகுதியில் உள்ள வெப்ப நீர் அடுக்குகளுக்கும் இடையே இயற்கையாகவே செங்குத்தான நீர்க்கலப்பு ஏற்படுகிறது. கன்வேயர் பெல்ட் போல இவை செயல்படும். வெப்பமான குறைந்த உப்பு நிலையில் உள்ள மேற்பரப்பு நீர் பசிபிக் கடலிலிருந்து தொடங்கி இந்திய பெருங்கடலின் வழியாக வட அட்லாண்டிற்கும் தெற்கு அட்லாண்டிற்கும் செல்கிறது. அது குளிர்ச்சி அடைவதற்கு முன் இன்னும் உப்பு நிலை கூடி மூழ்கி குளிர்ந்த ஆழமான நீரோட்டங்களில் மீண்டும் இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் திரும்பி வருகின்றது. கடற்பனிக்கட்டிகள் பனியாறுகள் ஆகியவற்றிலிருந்து உருகி வரும் தண்ணீர் கடல் நீரின் உப்புத்தன்மையை மாற்றுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள நீர் சுழற்சியை பாதிக்கிறது. கடலின் மேற்பரப்பு நீரோட்டங்கள் மாறினால் புவியின் வெப்பநிலையும் மாறும். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடல் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமயமாதலே எல்நினோ என அழைக்கப்படுகிறது. இது சில காலத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. தற்போது இது நிகழ்ந்து வருகிறது. இது சுமார் 9 முதல் 12 மாதங்கள் வரை நீடிக்கும். புவி வெப்பமயமாதலின் விளைவால் பெருங்கடலின் வெப்பநிலை மாறும்போது எல்நினோவின் எண்ணிக்கையும் பரப்பும் அதிகரிக்கும். இதனால் உலக அளவில் வானிலை மாற்றங்கள் ஏற்படும். பருவமழையை மட்டுமே பிரதானமாக நம்பி வாழும் இந்திய துணைக்கண்டத்தின் விவசாயத்துறைக்கு எல்நினோ எப்போதும் ஒரு சவாலான காலகட்டமாகவே உள்ளது. புவி வெப்பமயமாதலின் காரணமாக நீர் சுழற்சி மாற்றங்கள் காரணமாக பூமியின் உயர் அச்சக்கோட்டு பகுதியில் மழை பொழிவு அதிகமாகவும் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் மழை குறையும். சில பகுதிகளில் அதிக பனிப்பொழிவும் பனிக்கட்டிகளும் காணப்படும். கடற்பகுதியிலும் நிலப்பகுதியிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றிலுள்ள வெப்பம் வளிமண்டலத்தில் கதிர்வீச்சாக வெளிப்படும். இதனால் காற்றின் வெப்பநிலை உயரும். தற்போது இன்று வரை கூட வெப்பம் அதிகமாகி வருவதற்கு எல்நினோ ஒரு காரணமாகும். பகல் நேர வெப்பநிலை அதிகமாக உயர்வதோடு மட்டுமல்லாமல் இரவு நேர வெப்பநிலையும் குறிப்பிடும் அளவு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் எல்நினோவின் விளைவாக பலவீனமான பருவ காற்றுகள், குறைவான மழை பொழிவு மற்றும் அதிக கோடை வெப்பநிலை ஆகியவை ஏற்படுகின்றன. இந்தியாவின் முக்கிய மழை பொழிவு தென்மேற்கு பருவகாலமாகும். இப்பருவமழை ஜூன் 2026 40% பற்றாக்குறையுடன் தொடங்கியுள்ளது. இதனால் வளர்ச்சி ஏற்பட பெரும் வாய்ப்பு உள்ளது. மேகமூட்டம் குறைவதால் வழக்கமான பருவ காலத்தையும் தாண்டி நீண்ட மற்றும் தீவிரமான வெப்ப அலைகளை ஏற்படுத்தும். மின்சார தேவையும் அதிகரிக்கிறது. நாட்டின் ஒட்டுமொத்த நீர் ஆதாரங்களையும் வற்ற செய்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. மழை தள்ளி போகும்போது ஒட்டுமொத்த சாகுபடி சுழற்சியும் தடுமாறும். ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற வேண்டிய விவசாய பணிகள் தள்ளி போகின்றன. நெல் கரும்பு போன்றவற்றின் சாகுபடி நீர் தேவையால்

0: குறைகிறது. விவசாய முதலீடும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும், பணவீக்கம் அதிகரிக்கலாம், நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம். வழக்கத்திற்கு மாறான அதிக வெப்பநிலை தீமை செய்யும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகள் வளர்வதற்கு காரணமாக அமைகிறது. கால்நடைகளும் பாதிக்கப்படுகின்றன. தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க புதுமையான குறைந்த நீர் தேவை கொண்ட பாசன முறைகளை கையாளலாம். தண்ணீர் பற்றாக்குறையை தாங்கி வளரக்கூடிய சிறுதானியம் மற்றும் பயிறு வகைகளை பயிரிடலாம். தற்போது எல்னினோவின் தாக்கத்தால் பயிர்கள் கருகிவிடுகின்றன. மக்கள் தங்கள் பயிர்களை காக்க தகுந்த திட்டமிடலோடு பயிர் காப்பீடு செய்து கொள்வதும் அவசியமாகும். எல்னினோவால் ஏற்படும் உயர்ந்த வெப்பநிலை, வறட்சி, அதிக மின் தேவை, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை தகுந்த திட்டமிடல் மூலம் தணிக்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7 மணி. வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இந்த இனிய காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நம்மை சுற்றி இருக்கும் சில முக்கியமான சிறப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எல்லோருடைய வீட்டிலும் ஒரு காலத்தில் முக்கியமான இடம் பிடிச்சிருந்த தூர்தர்ஷன், அதன் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இன்னைக்கு தூர்தர்ஷன் தினம் கொண்டாடப்படுதுங்க. அதே போல் நாம் நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லவும் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் வழிவகுக்கும் ஜனநாயகத்தை நினைவுபடுத்தும் சர்வதேச ஜனநாயக தினமும் இன்று கொண்டாடப்படுது. இன்னைக்கு இன்னும் 2 முக்கியமான ஆளுமைகளையும் நினைவு கூர்கிறோம். இந்தியாவின் புகழ்பெற்ற பொறியாளர் டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த நாள். அதே போல தமிழ்நாட்டின் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாளும் இன்று. இப்படி சிறப்புகள் நிறைந்த இந்த நாளை ஒரு இனிய பாடலோடு ரசிக்கலாம் வாங்க.

ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் செய்யில் பல்ராம் நரேஷயர் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம் அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அறிவு மாயிரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது ஹிப்ஹாப் தமிழா இசை மற்றும் வரிகளில் போபா ஷாஷி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா குரல்களில் பாடல் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

நிறைவு பெற்றது அறிவமாயிரும். நிகழ்ச்சியில் நல்ல தகவல்களையும் உற்சாகம் அளிக்கும் பாடல்களை கேட்டோம். நன்றி நேயர்களே. நேரம் 7:10. இனிய காலை வேளையில் மதுரை திருநெல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தடம் திரைப்படத்திலிருந்து அருண்ராஜ் இசையில் சித் ஸ்ரீராம் மற்றும் பத்மலதா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

கேட்கலாம் மதுரத்தன்று 7:30 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு ஞானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாஃபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதே என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக

நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ நரம்புகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள்.
4: வணக்கம். பிசியோதெரப்பியோட சிறப்பு பிரிவான நியூரோ பிசியோதெரப்பியை பற்றி பார்க்க போகிறோம். நியூரோ பிசியோதெரப்பிங்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான உபாதைகள் நோய்களுக்கு தேவைப்படக்கூடிய பிசியோதெரப்பி. நியூரோ பிசியோதெரப்பியில் காமனாக பக்கவாதம், பார்க்கின்சன் சொல்லப்படக்கூடிய நடுக்குவாதம், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய செயலிழப்பு, அது வந்து இரண்டு விதமாக பிரிப்பாங்க. பாரப்ளீஜியான்னு இடுப்புக்கு கீழே இரண்டு கால்களும் செயல்படாத நிலைமை பாரப்ளீஜியா, கழுத்துக்கு கீழே இரண்டு கைகள் இரண்டு கால்கள் செயல்படாத நிலைமையை வந்து குவாட்ரிப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு நியூரோ இதுக்கு கீழே வரும். இது போக செரிபிரல் பால்சி, பெரிஃபரல் நர்வ் டிசார்டர்ஸ், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் டிசார்டர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நரம்பியல் நோய்களுக்கு கீழே வரக்கூடியது. இந்த மாதிரி வியாதிகளுக்கு இயன்முறை சிகிச்சை மூலமா பேஷண்ட்ஸ்க்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கிறது நரம்பியல் இயன்முறை மருத்துவரோட வேலையா இருக்கும், அதாவது நியூரோ பிசியோதெரபிஸ்டோட வேலையா இருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட இதுல ஸ்ட்ரோக் ரொம்ப ஒரு காமனான விஷயம், நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கலாம். பக்கவாதம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மூளையில ஏற்படக்கூடிய அடப்புனாலேயோ இல்ல ரத்த கசிவுனாலேயோ ஒரு பகுதி மூளை செயலிழக்கிறதுனால ஒரு பாதி உடம்பு, ஒரு கை, ஒரு கால் செயலிழந்து போகும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிசியோதெரப்பி ரொம்பவே முக்கியமான ஒரு துறையா இருக்கும். அதை இந்த நியூரோ பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்ச எம்பிடி நியூரோ படிச்ச பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு முறையா பண்ணி கொடுப்பாங்க. இதுல நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு தசை செயலிழப்பு இருக்கும் இல்ல தசையோட செயல்பாடு குறைவு இருக்கும். குறைவா இருக்கிறவங்களுக்கு தசையை பலப்படுத்தி அவங்களோட தசையோட பலத்தை அதிகப்படுத்துறது பிசியோதெரபிஸ்டோட வேலையா இருக்கும். தசைகள் பலமே இல்லாம முழுமையா செயல் இழந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட தசையோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. இப்போ தசையோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னா, ஸ்டிமுலேஷன் தெரப்பி, அது மின்காந்த அலைகள் மூலமா தசைகளை தூண்டுற ஒரு பயிற்சி. அது போக எக்ஸசைஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் மூலமா அவங்களுக்கு தசைகளோட பலத்தை அதிகப்படுத்துவாங்க. இது மூலமா நடக்க முடியாம இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நடக்கிறதுக்கு உண்டான பலம் ஏற்படும். இதுல வந்து வேற என்ன செய்வாங்க அப்படின்னா, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க, தசைகளோட பலத்தை அதிகப்படுத்துவாங்க, கெய்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் சொல்லக்கூடிய அவங்களோட அன்றாட வேலைகளுக்கு உதவி பண்ணக்கூடிய விஷயங்களை ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, மொபிலிட்டி ட்ரைனிங், ஸ்பெசிபிக் டாஸ்க் ட்ரைனிங், அதாவது அவங்க அன்றாடம் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான வேலைகள் இல்லை அவங்களோட வேலை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னா அதை திரும்ப எப்படி செய்யறதுங்கிறத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தெரப்பூட்டிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் மூலமா உங்களுக்கு இழந்த அந்த ஒரு கை ஒரு காலோட செயல்பாட்டை திரும்ப கொண்டு வருது நியூரோ பிசியோதெரபிஸ்டோட வேலையா இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த நியூரோ பிசியோதெரபிக்கு கீழே வரும். நன்றி.
3: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் நரம்புகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 முதுகு தண்டுவடத்திற்கான இயன்முறை பயிற்சிகள் பற்றிய தகவல்கள்

0: வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேல்நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். சென்னி அஞ்சலாக கேட்கலாம். இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம் அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏன்ப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1206.

0: 89 KHz கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 7:35. இனிய காலை வணக்கம் நேயர்களே, புத்தம் புதிய பொழுது, புத்துணர்ச்சி தரும் காலை, இந்த இனிய நேரத்தை உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு இன்னும் அழகாக வந்திருக்கிறது மதுரத்தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் சுஜாதா மோகன் மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?

0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்ல தாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
0: பாட்டி பாட்டி?
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:45. மதுரை தண்டலில் அடுத்த பாடலாக வருகிறது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சுஜாதா மோகன் மற்றும் உன்னி கிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்கலாமா?

0: சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்டோம். மதுரை தண்டலி, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஜாட ஜாட ஜாட ஜாட.
6: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
6: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
7: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
6: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
7: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
6: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
8: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
7: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
6: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
7: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
8: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
11: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
12: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.

0: வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. ஓரமா நின்று பேசு பாய்.
0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: மீண்டும் கேட்கலாம் மதுரத்தண்டல் 8:45 மணிக்கு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள்.
1: உலகில் வெகு சிலரே அணையா விளக்கினை போல் எந்நாளும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல் புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்து கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் மாதம் 15 நடராசன் மற்றும் பங்காறு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி ஆர் ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின்

பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான வரிகள் கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரைநடையில் மாட்டி தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்படுவதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா நாடகத்துறையில் தடம் பதிப்பதற்கு முன்னால் புராண கதைகளும் ராஜாராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதி தேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்காராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதால்

0: ஆக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சிநகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆயாயோ கம்மையா ஐயா சாமி ஆபோஜி சாமி நரு கும்பிருக்கு வாங்கலியோ ஐயா சாமி ஓ ஐயா சாமி.

0: ஜி சாமே, ஐயா ராயா வாயா கம்மையா, ஐயா சாமே ஆவோ ஜி சாமே, நரி கும்பிருக்கு வாங்கலியே.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இது

0: எல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

இன்று நாம் நினைவு கூறப்போகும் மாமனிதர் இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவரான மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். இவர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியில் பிறந்தார். இவரின் பிறந்தநாளை தான் நாம் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு பொறியாளரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு சாதாரண வரலாற்று பதிவு அல்ல. ஒரு மனிதரின் அறிவு, உழைப்பு, திட்டமிடல், நேர்மை, தொலைநோக்கு பார்வை ஆகியவை ஒன்றிணைந்தால் அவை ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டு. ஏன் இந்தியாவில் இந்த நாள் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவராகவும் தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் விளங்கிய மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாள் என்பதற்காக. 1861ஆம் ஆண்டு பிறந்த அவர் தனது வாழ்க்கையை தனக்காக மட்டும் வாழவில்லை. அறிவை தேடினார், அறிவை செயலாக மாற்றினார், செயலை மக்களின் நலனுடன் இணைத்தார். அதனால்தான் அவர் ஒரு பொறியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளர். அவரது பணியின் மையத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது? இந்த ஒரு கேள்வியே அவரது வாழ்நாளின் பெரும் பகுதியை வழிநடத்தியது. விஸ்வேஸ்வரய்யாவின் பணியை பற்றி பேசும்பொழுது முதலில் நினைவுக்கு வருவது நீர் மேலாண்மை. நீர் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது விவசாயத்தின் உயிர், நகரங்களின் உயிர், தொழில்துறையின் அடித்தளம், அது மனித வாழ்வின் அடிப்படை. தமிழில் திருவள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார், நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்க்கையே அமையாது என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். இதே உண்மையை தனது பொறியியல் பணியின் மூலம் விஸ்வேஸ்வரய்யா நடைமுறையில் காட்டினார். மைசூரின் வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது கிருஷ்ணராஜசாகர் அணை, அதாவது KRS அணை என்பர். நீரை சேமிப்பது மட்டுமல்ல, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், விவசாயத்திற்கு நீர் சென்றடைய வேண்டும், மக்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும், ஒரு பகுதியின் பொருளாதாரம் வளர வேண்டும். இந்த முழுமையான பார்வையுடன் அவர் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்களில் பணியாற்றினார். அவரது தானியங்கி நீர்வாயில் அமைப்புகள் அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க பொறியியல் புதுமையாக அமைந்தன. அதன் மூலம் நீரை திறமையாக கட்டுப்படுத்தவும் சேமிக்கவும் வழி உருவானது. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை பெறுகிறோம். பிரச்சனையை பார்த்து அஞ்சுவது அறிவியல் அல்ல, பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வை உருவாக்குவதுதான் அறிவியல். 1908ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் மூசி நதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் விஸ்வேஸ்வரய்யா வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான பணிகளில் முக்கிய பங்காற்றினார். ஓஸ்மான் சாகர், ஹிமாயத் சாகர் போன்ற நீர்த்தேக்கங்கள் தொடர்பான தீர்வுகள் உருவாக்கப்பட்டன. விசாகப்பட்டினம் துறைமுகத்தை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான பணிகளிலும் அவர் பங்களித்தார். அவர் பார்த்தது வெள்ளத்தை மட்டுமல்ல, அவர் பார்த்தது இதே போன்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே. இதுதான் ஒரு பொறியாளரின் சிந்தனை, இதுதான் ஒரு நிர்மாணிப்பாளரின் சிந்தனையும் கூட. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையை நினைக்கும் பொழுது பகவத்கீதையின் ஒரு சிறிய வாக்கியம் நினைவுக்கு வருகிறது, யோக கர்மசு கௌசலம், அதாவது செயலை திறமையுடன் செய்வதே யோகம். விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வேலையை செய்வது மட்டும் போதாது, அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும், திறமையுடன் செய்ய வேண்டும், நேரத்தை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும், அதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும். இதுவே அவரது பணியின் தனிச்சிறப்பு. பகவத்கீதையின் மற்றொரு புகழ்பெற்ற ஸ்லோகத்திலிருந்து ஒரு வரி, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. நமக்கு உரியது நமது கடமையை செய்வதே, அதன் பலனை பற்றில் அல்ல. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கையிலும் இதே மனப்பான்மையை பார்க்க முடிகிறது. பதவி அவருடைய இலக்கு அல்ல, புகழ் அவருடைய இலக்கு அல்ல, தேசத்தின் முன்னேற்றமே அவரது இலக்கு. மைசூரின் திவானாக பணியாற்றிய காலத்தில் தொழில், கல்வி, வங்கி, வர்த்தகம் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கு அவர் முக்கியத்துவம் அளித்தார். பத்ராவதி இரும்பு மற்றும் எஃகு ஆலை, மைசூர் சோப்பு தொழிற்சாலை, மைசூர் வங்கி, வர்த்தக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், இவை அனைத்தும் அவரது விரிவான வளர்ச்சி பார்வையை வெளிப்படுத்துகின்றன. அவருடைய சிந்தனையில் ஒரு முக்கியமான உண்மை இருந்தது,

நாட்டை வளர்ப்பதற்கு அணைகள் மட்டும் போதாது. கல்வியும் வேண்டும், தொழிலும் வேண்டும், அறிவியலும் வேண்டும், தொழில்நுட்பமும் வேண்டும், திறமையான மனித வளமும் வேண்டும். இன்றைய இந்தியாவின் வளர்ச்சி பாதையை பார்க்கும் பொழுது இந்த சிந்தனை மிக பொருத்தமானதாக தெரிகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் சிந்தித்த பிறகே தொடங்க வேண்டும் என்பது வள்ளுவரின் அறிவுரை. விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை முழுவதும் திட்டமிடலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு அணை கட்டுவது என்றால் அது வெறும் கற்களையும் சிமெண்ட்டையும் சேர்ப்பது அல்ல. நீரின் ஓட்டம், மக்களின் தேவைகள், விவசாயம், நகர வளர்ச்சி, எதிர்கால தேவைகள், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிந்திக்க வேண்டும். அதுதான் தொலைநோக்கு. விஸ்வேஸ்வரய்யா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். இன்று நாமும் அதே பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஏன், எப்படி, இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்று சிந்திக்கும் பொழுது அங்கேதான் அறிவியலின் விதை விதைக்கப்படுகிறது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறலாம். ஒரு சிறிய முயற்சி நாளை ஒரு தொழிலாக மாறலாம். ஒரு மாணவனின் சிந்தனை நாளை ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கான தீர்வாக மாறலாம். அதனால் கல்வி என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக, சமூகத்திற்காக. இன்று இந்தியா அறிவியல், தொழில்நுட்பம், உற்பத்தி, உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் முன்னேறி வருகிறது. 2014 செப்டம்பர் 25 அன்று பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா முயற்சியை தொடங்கினார். இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், முதலீட்டை ஈர்த்தல், இந்திய திறமையை உலகளவில் முன்னிறுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாம் விஸ்வேஸ்வரய்யாவின் சிந்தனையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அவர் தனது காலத்திலேயே இந்தியாவில் தொழில் வளர வேண்டும், இந்தியர்கள் தங்கள் திறமையால் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார். இன்று இந்தியாவில் உருவாக்குவோம், இந்தியாவில் கண்டுபிடிப்போம், இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், இந்திய திறமையை உலகிற்கு எடுத்து செல்வோம் என்ற சிந்தனை மேலும் வலுப்பெற்று வருகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் காலத்தில் அணைகள், நீர்ப்பாசனம், தொழிற்சாலைகள், சாலைகள் ஆகியவை நவீன வளர்ச்சியின் அடையாளங்களாக இருந்தன. இன்று அதனுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, புதிய ஆற்றல், செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், நவீன உட்கட்டமைப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்ற புதிய துறைகளும் இணைந்துள்ளன. காலம் மாறுகிறது, தொழில்நுட்பம் மாறுகிறது, ஆனால் ஒரு விஷயம் மாறவில்லை, இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அறிவும் உழைப்பும் தேவை. அன்பு இளைஞர்களே, உங்களிடம் இன்று தொழில்நுட்பம் இருக்கிறது, உலகத்தை அறியும் வாய்ப்பு இருக்கிறது, கற்றுக்கொள்ள எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. உங்கள் கையில் ஒரு கைபேசி இருக்கலாம், ஆனால் அந்த கைபேசி வெறும் பொழுதுபோக்கிற்கான கருவியாக மட்டும் இருக்க வேண்டுமா? அது அறிவை பெறும் கருவியாக இருக்க முடியாதா? ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியாதா? ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியாதா? ஒரு தொழிலை தொடங்க முடியாதா? ஒரு சமூகத்திற்கு உதவ முடியாதா? இதுதான் விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை நமக்கு எழுப்பும் கேள்விகள். ஒரு அணையை விட பெரியது ஒரு சிந்தனை. விஸ்வேஸ்வரய்யா கட்டிய அணைகள் காலத்தை கடந்தும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. அவர் உருவாக்கிய நிறுவனங்கள் வளர்ச்சியின் பாதையை திறந்தன. ஆனால் இவற்றை விட பெரியதாக அவர் விட்டு சென்றது ஒரு சிந்தனை. நாம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற சிந்தனை. பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாட்டின் நலனுக்கு பயன்படுத்த முடியும். அதனால்தான் விஸ்வேஸ்வரய்யா ஒரு பொறியாளராக மட்டும் நினைவு கூறப்படுவதில்லை, அவர் ஒரு தேச நிர்மாணிப்பாளராக நினைவு கூறப்படுகிறார். 2047 நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மூன்று விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். அறிவை பெறுவோம், திறமையை வளர்ப்போம், நாட்டிற்காக செயல்படுவோம். திருவள்ளுவர் கூறும், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரலை மனதில் நிறுத்துவோம். சிரமம் வந்தால் சோர்ந்து விடாமல், சவால் வந்தால் பின்வாங்காமல், அறிவையும் உழைப்பையும் இணைத்து நம் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஒவ்வொருவரும் நமது பங்களிப்பை வழங்குவோம். விஸ்வேஸ்வரய்யாவின் கனவு, அறிவியல் இந்தியா, தொழில்நுட்ப இந்தியா, தன்னிறைவு பெற்ற இந்தியா, வளர்ந்த இந்தியா, அந்த பயணத்தை நாம் அனைவரும் இணைந்து தொடர்வோம். வளர்க அறிவியல், வளர்க தொழில்நுட்பம், வளர்க இந்தியா, வாழ்க பாரதம்.

0: முனைவர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கினார் மு. ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:41. மதுரை தந்திர நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக லிட்டில் ஜான் திரைப்படத்திலிருந்து பிரவீன் மணி இசையில் கிளின்டன், கே எஸ் சித்ரா மற்றும் கோபி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நேரம் காலை 8:48. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: ஐ திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்டோம். ஒழித்த இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தின்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராநிதி ராது என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மணிரங்கு, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:28. அரங்கிச்சை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பிலஹரி ராகத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர் ராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. மனதை வருடும் இனிய பாடல்களோடு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஹரன் அனுபமா மற்றும் டிம்மி குரல்களில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்கலாமா?

திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சாதனா சர்க்கம் குரலில் நாம் முத்துக்குமார் அவர்களில் பாடல் கேட்டோம் நேர்களே. இது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில் வாலி வரிகளில் பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 10:18. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

வேட்டையாடி விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களை தாமரை வரிகளில் பாடல் கேட்டோம். இசையோடு இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையில் சத்யபிரகாஷ் பிரகதி குருபிரசாத் குரல்களில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 10:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. இனிமையான திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் ரவி ஜி மற்றும் ஷாஷா திருப்பதி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

வத்திக்குச்சி திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையில் சுந்தர் நாராயண ராவ் குரலில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 10:54. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பெறும் பாடலாக வருகிறது அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், ஸ்ரீ மதுமிதா மற்றும் குழுவினர் குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நிறைவு பெற்றது மதுரத்து. நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: நேரம் காலை 11 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹிட்ஸ். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளாதே. எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். வெற்றி உன் பக்கம் என்று ஊக்கமூட்டும் சிந்தனை வரிகளோடு இந்த இனிய காலை நேரத்தில் மதுரை தண்டில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல்

அரசியல் பாட்டு பிடிக்காதவங்க யாருதான் இருக்க முடியும்? என்ன யோசிக்கிறீங்க நேயர்களே? நேரம் காலை 11:12 உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் குயில் பாட்டு கேட்டு ரசிப்போமா?

பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த தருணம். நேரம் காலை 11:17. மைனாவும் குயிலும் மாறி மாறி பறந்து கொண்டிருக்கும் மதுரத்தண்டலில் அடுத்த பாடல் கேட்கலாம். தித்திக்கிதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 11:22 உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க இசை மழை பொழியும் மதுரத்தென்றையில் உலாவரது குயில். செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1869 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். மைனாவும் குயிலும் மாறி மாறி பறந்து கொண்டிருக்கும் நேரம் முற்பகல் 11:27 பாடல் கேட்கலாம். உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து

மதுரத்தென்றலில் மைனாவும் குயிலும் மாறி மாறி பறந்து கொண்டிருக்கும் நேரம் 11:40. அடுத்த பாடல் கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹிட்ஸில் மதுரை தென்றல். என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து குயில் பாட காத்திருக்கும் நேரம் 11:45.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1869 கிலோ ஹிட்ஸில் மதுரை தென்றல். நேரம் காலை 11:52 மைனா பறந்து வருது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

0: நேர முற்பகல் 11:56, மைனாவும் குயிலும் மாறி மாறி இன்னிசை மலை பொழிந்த மதுரத் தண்டலில் நிறைவான பாடல் ஒலிக்கிறது. இளையராஜா இசையில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடி மலரே,

0: சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சி நேரமாய் கேட்கலாம். பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை சங்கர்ராமன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தஞ்சல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:27 குரளமுதம் எண் 386. 5:30 மதுரத்தஞ்சல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள் பட்ஜெட் பத்மநாதன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தஞ்சல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தஞ்சல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்கள் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்கள் சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 8:30 இதுவரை நான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வி. கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரம். இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என். பிருத்வி குமரன் அவர்களுடன் நேர்முகம். இதில் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக மாமவ கருணைய என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் சண்முக பிரியா ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

Ma pa pa ma pa da da pa da ni ni da ni sa ni sa ni di sa di ga.

0: இதுவரை சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: ஒருமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை. காலமெல்லாம் இதயம் தொட்ட இதய மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா, மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷகராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டென்னிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $5,000 கோடி அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து $795 கோடி இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு

0: பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தெற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலன்
5: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம்.
7: Defense Minister Rajnath Singh has said measures have been taken to ensure that India does not remain dependent on imports in the defense sector but moves towards self-reliance. Addressing the DRDO Industry Synergy Meet Vimarsh 2026 in the National Capital today, Mr. Singh said self-reliance should become a part of the nation's character and attitude.
8: अभी पिछले कुछ वर्षों में हमने डिफेंस सेक्टर में जो रिफॉर्म्स देखे हैं,
9: द रिफॉर्म्स विटनेस्ड इन द डिफेंस सेक्टर ओवर द पास्ट फ्यू इयर्स आर अनप्रेसिडेंटेड एंड सेवरल गेम चेंजिंग डिसीजंस हैव बीन टेकन. दिस इंक्लूड द पॉजिटिव इंडिजनाइजेशन लिस्ट, द मेक इन इंडिया इनिशिएटिव, आईडेक्स, अदिति एंड द डिसीजन टू एलोकेट 25% ऑफ द डिफेंस रिसर्च एंड डेवलपमेंट बजट टू द प्राइवेट सेक्टर.
8: और इसके परिणाम आप सबने महसूस भी किए.
7: The Defence Minister said the partnership between DRDO and industry can make India a global hub for defence manufacturing. Mr. Singh said over the years, DRDO has demonstrated its capabilities in every field, from missiles to radars, combat aircraft to submarines, electronic warfare system to artificial intelligence. Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav has underlined India's commitment to embedding circular economy principles into its sustainable development framework. Addressing the inaugural session of the 10th edition of the World Circular Economy Forum 2026 in Gandhinagar, Gujarat today, the minister stressed that India has modernized its deep-rooted ancient cultural practices of reuse, repair and conservation values into contemporary policies under the leadership of Prime Minister Narendra Modi.
10: Circularity must extend it beyond waste management. It calls for embedding circular economy principles into the development and maintenance of sustainable and resilient infrastructure. For India, this is an important movement because our BRICS chairship has placed circular economy alongside sustainable lifestyles.
7: National Engineers Day is being celebrated today to honor the birth anniversary of Mokshagundam Vishveshwaraya, one of India's greatest engineers. The day is celebrated to remember Vishveshwaraya's contributions and honor the role of engineers in the nation's growth. Prime Minister Narendra Modi has paid tributes to M. Vishveshwaraya. In a social media post, Mr. Modi extended his greetings to engineers for their contributions to building, innovating and providing solutions for a better tomorrow.
11: महान इंजीनियर्स की हमारी विरासत में एक ऐसा रत्न भी हमें मिला जिसके कार्य आज भी लोगों को अचंभित कर रहे हैं, और वे थे भारत रत्न डॉक्टर एम विश्वेश्वरैया. उन्हीं की याद में 15 सितंबर को इंजीनियर्स डे के रूप में मनाया जाता है. उनके पद चिन्हों पर चलते हुए हमारे देश के इंजीनियर पूरे विश्व में अपनी अलग पहचान बना चुके. मैं इस अवसर पर सभी

0: इंजीनियरों को, उनकी निर्माण शक्ति को आदरपूर्वक नमन करता हूं।
1: The BJP today criticized the absence of three Congress-ruled state chief ministers at the BRICS dinner held in Delhi last week. Addressing the media in New Delhi, BJP leader and MP Bansuri Swaraj said, "There may be political and ideological differences, but when it comes to India and the national interest, there should be no room for any kind of discord." She added that BRICS was India's platform and not of any political party. Iran has said it will not negotiate with the United States unless its conditions are met. Secretary of Iran's Supreme National Security Council Mohsen Rezaei made the remarks in a social media post today in response to US President Donald Trump's remarks, in which Trump claimed that Tehran wanted to make a deal and that Washington could resume negotiations with it. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi at 7:30 this evening. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 147 points to 74,635, while the Nifty dipped 74 points to 23,324 when reports last came in. On the sectoral front, capital goods, realty and industrials were the major laggards. Conversely, IT and FMCG were trading with gains. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
3: ஒருவேளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் செஞ்ச பேக்கிங் பிடிக்கல அப்படின்னா அதை எப்படி கையாளலாம்?
4: இது வந்து எல்லா பிஸ்னஸ்மே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம 100 பார்சல் போகுது அப்படின்னா 100 நல்லா போகுதுன்னு கிடையாது. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பேக் ஆகுது அப்படின்னா அது மேலே நாங்கள் கேமரா வச்சுருப்போம். கிஃப்ட்டு பேக் ஆகும் போதும் சரி, அதை எப்படி பேக் பண்ணியிருக்கோம், உள்ளக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடும் எங்கள் ஸ்டாஃப் கிட்டேருந்து. அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்போம். அதில் டேமேஜ் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். எங்கள் சைட்லேருந்து அந்த டேமேஜ் ஆகலை, ட்ரான்சிட்டில் ஆகியிருக்கலாம். அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லைனா வந்து அதுக்கு ரீஃபண்டோ நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அது இக்னோர் பண்ணவே மாட்டோம். 100% நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் 9 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியுது. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் வச்சுப்போம். ஸோ வந்து பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து கண்டிப்பாக எங்கள் கிட்டே வந்து அணுகலாம். அதுக்கான ரீஃபண்ட் ரிட்டர்ன் பாலிசி எங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். டேமேஜ் ஆச்சுன்னா முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துப்போம். அது ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது அதுதான், ஒரு புது கஸ்டமரை பிடிக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா அவங்க திருப்பி திருப்பி நம்ம கிட்டே வாங்குவாங்க. நான் சொல்லி ஒரு பொருள் ஒரு கஸ்டமர் வாங்குறத விட இந்த பிராண்ட் கிட்ட நான் வாங்கினேன் பா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, தட் இட்ஸ் செல்ஃப் அ பிக் பிக் மார்க்கெட்டிங். நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அதை விட சூப்பர் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வேர்ட் ஆஃப் மவுத், ரெகுலர் கஸ்டமர். தே ஆர் ஆர் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஒரு ஈவெண்ட்டுக்கு வாங்கினாங்க திருப்பி திருப்பி வாங்குவாங்க.
3: மேம், லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் அவசர அவசரமாக வந்து எனக்கு வேணும் மேம், இன்றைக்கே எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு வந்து 3 தான் டைம் இருக்குது, அதை எப்படி மேம் மேனேஜ் பண்ணுறீங்க?
4: நீங்கள் 3 லாஸ்ட் மினிட்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு ரிசப்ஷனுக்கு எங்களுக்கு ஆர்டர் பண்ணது 11 ஈவன் டெலிவரி 5 எடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எங்களால் பண்ண முடியுதுன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் இருக்கு. நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு 32 வச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ஆர்டருக்குனே ஒரு குரூப் இருக்கும், ஒரு 4 இருப்பாங்க. அந்த 4 வேலையை லாஸ்ட் மினிட் ஆர்டர் எடுக்கிறது அதை பண்ணுறது தான். எல்லா ஆர்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்டர் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாங்கள் வேல்யூ பார்க்க மாட்டோம். ஈவன் அது வந்து ஒரு என்னோட பர்சனலைஸ்டு கிஃப்ட்ல ஒரு 500 ஆர்டராக இருக்கட்டும், இல்லை ரிட்டன் கிஃப்ட்ல அது ஒரு 10,000 ஆர்டராக இருக்கட்டும். 10,000 பெரிய காசு தான், பட் ரிட்டன் கிஃப்ட் இண்டஸ்ட்ரியில் அது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை எடுத்து பண்ணுவோம். ஏன்னா அந்த கஸ்டமர் இன்னைக்கு லாஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க, நாளைக்கு அந்த சர்வீஸ் பிடிச்சி போய் ரொம்ப ப்ரீ பிளான்டாகவே ஒரு 2 வர வேண்டிய முன்னாடி ஆர்டர் கொடுக்கலாம் இல்லையா. எவ்ரி ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரி பென்னி இஸ் வர்த். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர்லாம் நான் பார்க்க மாட்டோம், லாஸ்ட் மெட் ப்ரீ ஆர்டர்னு பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக லாஸ்ட் மெட் ஆர்டர் வந்து நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். நீங்கள் 3 சொன்னீங்க, நாங்கள் 3 ஹவர்ஸ்லேயுமே டெலிவரி பண்ண ஸ்டோரிஸ் இருக்குது.
3: ஓகே, சூப்பர் மேம்.

0: மேம், ஒரு தொழிலில் மார்க்கெட்டிங் அண்ட் தொழில் வளர்ச்சி பிஸ்னஸ் க்ரோத்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் மேம்?
1: அடுத்த கட்டம்னு நாம வந்து பார்க்கும்போது, இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட ஃபுல் பிஸ்னஸ்மே சோஷியல் மீடியாவை நம்பி தான் இருக்கு. நாளைக்கு இந்த சோஷியல் மீடியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேங்கிற கொஸ்டின் எனக்குமே இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. எங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, எங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்க, நெக்ஸ்ட் நாங்கள் ஷோரூம் வைக்கணும் அப்படிங்கிறத எங்களோட அடுத்த ஒரு, ஏன்னா பீப்புள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, இன்னைக்கு வரைக்குமே எங்களோட ஷோரூமை பார்க்காம எங்களை நேரில் பார்க்காம 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷோரூம் வச்சு அவங்க வந்து பார்த்து ரொம்ப திருப்தியா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆர்டர் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு தாட்டுமே எங்களுக்கு இருக்கு. இன்னொன்று என்னோட இன்னும் அடுத்த கட்டம் அப்படிங்கிற பார்க்கப்ப அது நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலா மட்டும் பார்க்க முடியாது. என்னோட ஸ்டாஃப்ஸ் நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டு போறது, அவங்களுக்கு இப்ப இருக்கிறத விட பெட்டர் என்வாய்மெண்ட் எப்படி கொடுக்கறது, இப்ப அவங்க ஒர்க் பண்ற என்வாய்மெண்ட்டை இன்னும் பெட்டரா எப்படி ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து எல்லாருக்குமே ஒரு டேபிள் எல்லாத்துக்குமே தனித்தனி வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கறத நான் பாக்குறேன். நம்ம மட்டும் வளர்றது மட்டும் ஒரு பிசினஸ் இல்லை, நம்மளை நம்பி இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து. நாங்க வீட்டுல இருந்து பண்ணும் போதுல இருந்து எங்க கூட இருக்காங்க. அவங்கள நான் எப்படி பெட்டரா கொண்டு போறதுங்கிறது என் தாட்ல எங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நாங்க 1% இன்சென்டிவ் கொடுக்குறோம். அவங்க எடுக்கிற ஆர்டர்க்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்குறோம், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த இன்சென்டிவை நான் அதிக 1% கொடுக்கணும் அப்படின்னா 2% கொடுக்கணும், 3% கொடுக்கணும். அந்த இன்னர் டெவலப்மெண்ட்னு இருக்கு இந்த பிசினஸ்ல, அதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நாங்க ஷோரூம் வைக்கிறது எனக்கு அது லாபம் கரமா இருக்கும், எனக்கு லாபம் சேர்க்கும். அப்ப என் ஸ்டாஃப்ஸ்க்கு அதே சேலரியில் அவங்க இருக்கிறது வந்து எங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகாது, அவங்களும் அடுத்த நிலைமைக்கு வரணும். அதைத்தான் ஒரு ஃபுல் பிசினஸ் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோமே.
0: ஓ சூப்பர் மேம். மேம், எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் போட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த துறையில் வந்து போட்டிகள் நிறைஞ்ச இந்த துறையில் பிறரை விட தனித்துவமாக நிற்க என்னென்ன செய்யலாம்?
1: ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பிராண்டு தான் சென்னையில் ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4வது பிராண்டாக இங்கே வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அவங்கெல்லாம் வந்து காம்படிஷன் கிடையாது, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நாளைக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாலுமே எனக்கு காம்படிஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு ஆர்டர் அவங்க எடுத்தாலும் எனக்கு அவங்க காம்படிட்டர் தான். நான் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், அவங்க 1000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்னு நான் பார்க்கவே மாட்டேன். நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பேஜையும் நான் போய் பார்ப்பேன். 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் அவங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்களா, அதை நம்ம எப்படி நம்மளும் அந்த மாதிரி காப்பி அடிக்கிறது கிடையாது, அதை இன்ஸ்பயர் ஆகி. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து பெரிய பிராண்ட் கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளை விட சின்னதாக பண்ணுறவங்க கூட சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். பெரிய பிராண்ட்ஸ் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் எனக்கு சின்ன சின்ன பிராண்டை பார்த்து தான் எனக்கு நிறையவே வந்திருக்கு. என்னை விட பெருசாக இருக்கிறவங்கள விட என்னோட சின்னதாக கொண்டு நம்மளால் கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ரிட்டன் கிஃப்ட்டுங்கிறப்ப ஒரு பொருள் எனக்கு மார்ஜின் இருக்காது. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் எனக்கு 10 ரூபா தான் மார்ஜின் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இது 100 பீஸ் வாங்கும்போது எனக்கு அது லாபமே. இந்த ஒரு 10 ரூபா லாபம் இருக்கிற பாட்டிலுக்குமே நாங்கள் பேக் பண்ணி இதை குவாலிட்டி செக்கிங் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். எங்களுக்கு லாபமே இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனால் இதை பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குவாங்கல்ல, அப்போ எனக்கு அதில் காசு கிடைக்கும்ல. அதுக்காக தான் நீங்கள் எல்லாத்துலேயும் லாபம் வைக்கணும்னு நினச்சா இங்கே இருக்க முடியாதுங்க. ஆக்சுவலி ஒரு சில விஷயம் நீங்கள் லாபம் இல்லாமல் தான் நீங்கள் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ.
0: ஓகே மேம், இப்போ பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதை சேதம் அடையாமல் இருக்க என்னென்னலாம் செய்யலாம் மேம்?
1: கண்டிப்பாக நீங்கள் பேக்கிங்கில் எல்லா உழைப்பும் போட்டுட்டு மக்களுக்கு போகும்போது உடஞ்சு போச்சுன்னா நீங்கள் போட்ட உழைப்புக்கு பலனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, எப்படி இத்தனை பேர் இதுக்காக வேலை பார்த்துருக்காங்களாம் பார்க்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்தது உடஞ்சு வந்துச்சுன்னா கோபம் வரதான் செய்யும். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தியை வைக்க மாட்டாங்க, ஐயோ பாவமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு பொண்ணு ரன் பண்ணுறாங்க அப்படிலாம். ஏன்னா அவங்களோட நியாயம் நியாயமானது, நான் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு உடஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரதான் செய்யும். அதுக்கு பின்னாடி உழைப்பில் நான் பார்க்க மாட்டேன் இல்லையா, அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கு நாங்கள் பபுள் ட்ராப் பண்ணுவோம், தெர்மோகோல் வைப்போம், அது உடையாத பொருளாக இருந்தாலுமே நாங்கள் பண்ணுவோம். சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து இரும்பு பேஸ்டு பொருள் தான், அயன் பொருள் தான் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அந்த அயன் பொருளுக்குமே நாங்கள் பபுள் ட்ராப் பண்ணுவோம், ஒரு அது நெளியாது உடையாது எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அதை பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு போகும்போது எல்லாமே நம்ம அந்த எஃபோர்ட் போட்டிருக்கோங்கிறது தெரியணும் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பேக் பண்ணியிருக்கோன்னு. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கோம். அது 100 பொருள் இருந்தாலும் சரி, 1 பொருள் இருந்தாலும் சரி, பேக்கேஜிங் எங்களுக்கு சேமாக இருக்கும்.
0: ஓகே மேம், பண்டிகை காலத்தில் அதிகமான ஆர்டர் வரும்போது எப்படி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் மேனேஜ் பண்ணுறீங்க மேம்?
1: 10ஆம ஸ்டாஃப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்றைக்குமே எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் வச்சுருப்போம், ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ராவே இருப்பாங்க. இந்த பண்டிகை காலம் மட்டும் கிடையாது, நான் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் 11 மணிக்கு ஆர்டர் பண்ணி 5 மணிக்கு டெலிவரி கொடுத்தோங்கிற கதைலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு எப்போவுமே அதிகபட்ச எம்ப்ளாயீஸ் வச்சுக்கிறதே எங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் வச்சுட்ருக்கோம். ப்ரீ ஆர்டர்ஸ் எடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு அக்கேஷன் வருது இல்லை தீபாவளி வருதுங்கிறது வந்து திடீர் பிளான் கிடையாது, எல்லாருமே நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. நாங்களே மக்கள்கிட்ட அதுதான்

0: சொல்லுவோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். ஏன்னா ரிட்டன் கிஃப்டோ இல்லை ஏதோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு வாரத்துக்கு வந்து முன்னாடி வந்துருச்சுன்னா உங்களால் குவாலிட்டி செக்கிங் நீங்கள் பண்ண முடியும். வந்த பொருள்லாம் நீட்டாக வந்திருக்கா, அழகாக வந்திருக்கா, பிரச்சனை இருக்கா, நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும், எங்களுக்கும் அதில் பிரச்சனை வந்துச்சா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதனால் ப்ரீ ஆர்டர்ஸ் தான் எங்களுக்கு எப்பவுமே வரும். ஸோ பண்டிகை டைம்லையுமே எங்களுக்கு அப்படி தான். தீபாவளினா தீபாவளி ஒரு நவம்பர் 20 தீபாவளி அப்படின்னா நவம்பர் 5 அந்த மார்க்கெட் க்ளோஸ், மேக்ஸிமம் நவம்பர் 10க்குள்ளேயே எல்லா கிஃப்ட்டும் வாங்கி முடிச்சிருவாங்க.
1: ஒரு பேக்கிங் செய்து முடிக்க அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து திட்டமிடலாம்?
0: அஸ் அ பிஸ்னஸ் ஓனரா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒரு 100 பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும்னு. எனக்கு தெரிஞ்சாதான் என் ஸ்டாஃப் அதை பேக் பண்ணுறது ஸ்லோவாக பண்ணுறாங்களா ஸ்பீடாக பண்ணுறாங்களான்னு என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே என்ன நாலேஜ் இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். ஒரு 100 பாக்ஸ் இருக்குன்னா நாங்களே ஃபஸ்ட் உட்காந்து பேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன டைம் ஆகுது, ஓகே இந்த டைம் ஆகுது, நம்மளோட ஸ்டாஃப் அந்த டைமை மேட்ச் பண்ணணும். அதை விட அதிகமாக எடுக்கிறாங்கன்னா அதில் என்ன இஷ்யூ இருக்கு, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். இந்த பொருள் பண்ணுறதுக்கு இந்த டைம் தான் ஆகுங்கிறது வந்து எங்களுக்கு ப்ரீ பிளான்ட் ஆக்ஷன். அதை நாங்கள் ஒரு SOP-ஆகவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ என்கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒரு

0: ஃபீல்ட்லையுமே நம்ம நாலேஜ் இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். ஒரு 100 பாக்ஸ் இருக்குன்னா நாங்களே ஃபஸ்ட்டு உட்காந்து பேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன டைம் ஆகுது, ஓகே இந்த டைம் ஆகுது, நம்மளோட ஸ்டாஃப் அந்த டைமை மேட்ச் பண்ணணும், அதை விட அதிகமாக எடுக்கிறாங்கன்னா அதில் என்ன இஷ்யூ இருக்குது, வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். இந்த பொருள் பண்ணுறதுக்கு இந்த டைம் தான் ஆகுங்கிறது வந்து எங்களுக்கு ப்ரீ பிளான்ட் ஆக்ஷன், அதை நாங்கள் ஒரு எஸ்ஓபியாகவே ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ எங்ககிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ், ஒரு ஃபோட்டோ பாக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ பாக்ஸ் வந்து எங்கிட்ட ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 10 எம்ப்ளாயும் எந்தெந்த டைமில் பண்ணுறாங்களோ அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு டைம் வச்சுருப்போம். அந்த டைம்குள்ளே தான் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்ஓபியாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
1: இந்த தொழிலுக்கு தேவையான அடிப்படை கருவிகள் என்னென்ன வச்சுருக்கணும் மேம்?
0: பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கோர் போர்டு, ஒரு ஸ்கேலு, ஒரு சிசரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன தேவைப்படுது இங்கே பொருளை பொறுத்து தான் நம்ம வச்சுருப்போம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா வி ஆர் நாட் மேனுஃபேக்சரர்ஸ், நாங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பேக் பண்ணுற ஒரு கிராஃப்டர்ஸ், ஆர்ட் பீப்புள், அவங்களுக்கு தேவையான பேசிக் டூல்ஸ் தான் நாங்கள் வச்சுருப்போம். ஒரு கட்டிங் போர்டு வச்சுருப்போம், ஸ்கேல், சிசர்லாம். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நாங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது. எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ், டிஸ்பென்சரு, டேப்பு, அவ்வளோதான். இது தேவை. அதுக்கப்புறம் கருவிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. தாண்டி ஒரு லேசர் மிஷின், இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஒரு லேசர் மிஷினாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட் போர்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் மேனுஃபேக்சர்ஸ்க்கு தான் தேவை. எங்களுக்கு அது தேவை கிடையாது. எங்களோட விஷயம் எல்லாமே ஒரு ரேக் இருக்கணும், பொருள் அழகாக அடிக்க இருக்கணும், அதை பார்த்து நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கான ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். கருவிகள் எங்களுக்கு கிடையாது.
1: ஓகே மேம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு அடிப்படையான தேவையா?
0: கண்டிப்பாக தேவை. நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஃப்யூச்சர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற வரைக்கும் ஓகேங்க. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கு, 12 லட்சம் ரூபாய் நீங்கள் ரெவன்யூ கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிறது. நான் ஏன் ஜிஎஸ்டி கொடுக்கணும், நான் வீட்டிலேருந்து தானே பண்ணுறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் லோன் அவைல் பண்ணும்போதாக இருக்கட்டும், உங்கள் ஐடி இன்கம் டேக்ஸை பார்த்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வெண்டா கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்க பிசினஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பில்டு காப்பியாக ஒரு பொருளை வாங்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து மண்டைய கழுவுவாங்க, நீ எதுக்கு ஜிஎஸ்டி கட்டுற, நீ வந்து தனியாக ஒரு பில் போட்டு வாங்கலாம்ல, கை பில் அது இன்றைக்குமே எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. சின்னதாக வீட்டில் நான் வந்து என் வீட்டுக்கு பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கு பண்ணேன் ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிறப்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நீங்கள் தெரியாத முகத்துக்கு நீங்கள் பண்ணும்போது இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொபரேட் லிமிட் வாங்குற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட பெனிஃபிட் தான். நாளைக்கு நீங்கள் லோன் அவைல் பண்ணுறீங்க இது தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ ஓகே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால எங்கள் சைடில் நாங்கள் ரொம்ப க்ளீனாக இருப்போம். ஏன்னா நாங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவைல் பண்ணுறோம். நாங்கள் லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிறு தொழில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணுறோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் எடுக்கிறீங்க, ஒரு வாடகைக்கு ஒரு பிளேஸ் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டுற வாடகைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் விற்கிற பொருளுக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்குற சர்வீஸ்க்கும் கிளைம் பண்ணிக்கலாம். எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு திருப்பி வரப்போகிற விஷயம் தானே. நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டியை திருப்பி நீங்கள் தானே வாங்கிக்க போகிறீங்க. நீங்கள் நாளைக்கு வாடகை கட்டும் போது அதில் கழிக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது அதில் நீங்கள் கழிக்க போகிறீங்க. இது எதுவுமே உங்களுக்கு லாஸ் கிடையாது. நீங்கள் கட்டுறது இட்ஸ் அ பெனிஃபிட். இதை வந்து இந்த அவேர்னஸ் பீப்புளுக்கு இன்னும் வந்து வரலன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறோம், நிறைய கவர்மெண்ட் தான் மிச்சம் பண்ணுறோம். அப்படி கிடையாது. உங்கள் பிஸ்னஸ் ஒரு லிமிட்ல நின்றுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறத உண்மை. இதுக்கப்புறம் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களால் லாங் ரனுக்கு போகவே முடியாது.
1: ஓகே மேம்.

0: இப்போ புதுசாக அந்த தொழில் தொடங்கலான்ட்டு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் என்னென்ன மேம்?
1: கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரெண்டாகவே இது மக்கள்கிட்ட இருக்குது. நான் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா குவிட் பண்ணிடுறேன். அந்த குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கா? ஒன்று வந்து சம்பாதிக்கிற நோக்கத்தோடு மட்டும் ஒன்று பண்ணவே கூடாது. உங்களுக்கு அதில் பேஷன் இல்லை, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் லாங் ரனுக்கு அது பண்ணவே முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு எய்மாக வச்சு ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். உங்களால் நாளைக்கு நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் எந்திரிக்கும் போது ஓ இந்த வேலையை நான் செய்யணும், இதுவாக நான் பண்ணணுங்கிற தாட்டோட நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அது லாங் ரனுக்கு நீங்கள் பண்ணவே முடியாது. அதில் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை பண்ணும்போது வா நாளைக்கு என்ன கிஃப்ட் புதுசாக பண்ண போகிறோம், இந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் பண்ண, எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் நாளைக்கு எந்திரிச்சா ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ரிசல்ட்டை வந்து நான் ஒரு மாதத்தில் பார்க்குறேன், ஆறு மாதத்தில் பார்க்கணும், நான் இப்போ போட்டால் எனக்கு இன்றைக்கே காசு வந்துடணும் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி ஒரு பிஸ்னஸ் ரன்னே ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அது அப்படியே முடிடும். இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படி தான், மூளைக்கு மூளைக்கு கேஃபே ஸ்டார்ட் பண்ணாங்க. போய் பார்த்தா இன்னைக்கு அது இருக்கானா? இருக்காது. எல்லாம் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உடனே காசு வருதான்னு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து காசு வரலைன்னா உடனே மூடிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் சில நேம் போன ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கு வரைக்கும் ரன் ஆகுதுன்னா அவங்க அதை அப்படி மட்டும் பார்க்கல. கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு ரெண்டு மாதத்தில் அதுக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்கும், ஆறு மாதத்தில் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஏழு மாதத்துலேயே கிடைக்கும். எனக்கு உடனே கிடைக்கலன்னு நீங்கள் குவிட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஒரு நாள் நைட்லயே வரல, காசு கொடுத்து இந்த ஃபாலோவர்ஸ் வரல, என்னோட ரீல பார்த்து பார்த்து தான் வந்திருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். எல்லாருமே போட்டு வைரல் ஆகிறத பார்க்கும்போது நம்ம போட்டது வைரல் ஆகலைன்னா உடனே நம்ம சோர்ந்துடுறோம். அது அப்படி கிடையாது, அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னா அடுத்த ரீல போய் பாருங்க, அவங்களுக்கு அதே மாதிரி வருதா? இல்லை இல்லை, எல்லா ரீலுமே அவங்களுக்கு வைரல் ஆகலை இல்லை. ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ நீங்கள் மக்களுக்கு ரீச் ஆகிற விஷயம் தான் போறீங்களான்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எதனால உங்களோடது ஓடலைங்கிற செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு போடும்போது 50 வியூஸ் தான் வந்துச்சு, 100 வியூஸ் தான் வந்துச்சு. நாங்க இப்போ வந்து மூணு பிசினஸ் பண்றோம், மூணுத்துக்குமே தனித்தனி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம். மூணுமே பயங்கரமா சூப்பரா போகுதுன்னா அப்படி கிடையாது. இன்னொன்னுலாம் 1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது, இன்னொன்னு 130 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதுல வந்து 150 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஃபாலோவர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஓடாதீங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம், ஃபாலோவர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் கிடையாது. உங்களை ஃபாலோ பண்றவங்களாம் உங்ககிட்ட வாங்க போறது கிடையாது, நீங்க அவங்களுக்காக பண்ணல. 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, எனக்கு என்ன 1.5 லட்சம் பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 1000 பேர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அப்ப 1000 பேர் தான் ஃபாலோ பண்ணிருக்கணும். மற்றவங்களாம் உங்களை பாக்குறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே

0: இருக்கிறவங்க என்றைக்காவது உங்களுக்கு கஸ்டமர் ஆவாங்க, நீங்கள் அதனால் சோர்ந்து போகாதீங்க. தயவு செஞ்சு அந்த கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி திருப்பி பண்ணிட்டுருங்க. வைரலிட்டிக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னு நான் சொல்கிறேன்.
1: ஓகே மேம். இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே பகுதி நேரமாக பார்ட் டைமாக இந்த தொழிலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களோட குடும்ப சூழ்நிலையோ இல்லை நிதிநிலை காரணமாக. அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன, எந்த மாதிரி தவறுகள் வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் தொழிலில் செய்யக்கூடாது அப்படின்ற முக்கியமான தவறுகள்னு எதனா இருக்கா?
0: நீங்கள் ஜென்ரலாக வந்து வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது ஓகே. பட் நானும் வந்து அவங்க செலவிக்கிறாங்க எனக்கும் ஓடுன்னு செலவிக்க ஆரம்பிக்கிறது, இல்லை அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன்னு ஆரம்பிக்கிறது, இப்போ எங்களோட கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியை பார்த்து அவங்களும் ஆரம்பிக்கிறது எல்லாம் ஓகே. பட் உங்களுக்கு நிஜமாகவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது நிறைய தவறு பண்ணுறது வந்து உடனே எடுத்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டு போய் போகிறது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு செலவிக்க ஆரம்பிக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து பண்ணுற கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். உடனே ஆரம்பிக்கணுங்கிறது வேண்டாம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அவங்கள பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இதில் டவுன்ஃபால் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஆரம்பிச்சுட்டு எனக்கும் அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு விரக்தி வந்துடும், டக்குனு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும், அது என்றைக்குமே நான் திருப்பி நான் லாங் ரனுக்கு கொண்டு போகாது. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லை அந்த பர்சனை ரீச் அவுட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட இருந்து பேசுங்க, ஒரு நாலஞ்சு அட்வைஸ் பாங்க. ரெண்டாவது ரீசெல்லர் ஆகுங்க.
1: ஓகே மேம், ரீசெல்லர்னா என்ன, அது மூலமா எப்படி வந்து லாபத்தை ஈட்டலாம் மேம்?
0: ரீசெல்லர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டுறேன். நீங்கள் ரீசெல்லராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அவசியம் இல்லை, எந்த பிராண்ட்கிட்ட வேணால் வாங்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதில் அதுக்கான பேர் வச்சுக்கோங்க. எந்த தொழில் தொடங்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சாரீ விற்க போகிறீங்களா, இல்லைனா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் விற்க போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் விற்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து சாம்பிள் வாங்குங்க. எங்ககிட்ட தான் வாங்கணும் அவசியம் இல்லை, யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கலாம், அதுக்கான சாம்பிளாக வாங்கிக்கோங்க. எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களோட ரீசெல்லருக்கு நாங்கள் ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருவோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு சாம்பிள் கொடுத்துருவோம். அந்த சாம்பிள்லாம் அவங்க வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து ரீல் எடுத்து போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு பூஜா பிளேட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பிளேட்டை வீடியோ போடும்போது யாராவது அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 100 பூஜா பிளேட் வந்திருக்கு அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க. இவங்களோட பிராண்ட் நேமில் அந்த கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்புவோம். எங்கள் வேர்ஹவுஸ்லேருந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்புவோம். அப்போது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா கஸ்டமரை எடுக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்களோட பெனிஃபிட் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா எங்களை மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் அந்த பூஜா பிளேட் வந்து நாங்கள் 1000 பீஸ் வச்சுருப்போம், அது மாதிரி இவங்க வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்தே இதை பண்ணலாம். இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது, இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே இல்லை. இவங்களோட வேலையே ரீல் எடுத்து போடுறது, இவங்களுக்கான பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கு வேண்டியது மட்டும்தான் இவங்களோட வேலை. எங்களோட வேலை என்னன்னா இவங்களோட பேர்ல நாங்க அனுப்பிடுவோம். இது ஒரு ஒயிட் லேபிளிங் கான்செப்ட் மாதிரி. சோ எப்படி வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட் இங்க மக்கள் விற்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ இவங்களும் எங்ககிட்ட இருந்து வாங்கி வைக்கலாம். இவங்களுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே தேவை கிடையாது.
1: இந்த தொழிலுக்கு பர்டிகுலராக நீங்கள் சொன்ன தொழிலுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, மக்கள் அப்போ தான் ஈர்க்க முடியும். அந்த கிரியேட்டிவிட்டி இல்லாத பீப்புள்ஸ் வந்து இந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியுமா?
0: அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. எதுக்கு அப்படின்னா எல்லா தொழிலையுமே கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது, முன்னாடி 4 ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, இப்போ மூளைக்கு மூளைக்கு ஹோட்டல் இருக்குது. இவங்கள விட இவங்க என்ன பெட்டராக கொடுக்குறாங்க. பீப்புள் ஹோட்டலுக்கு முன்னாடி பசிக்கு மட்டும் போயிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. பசிக்கும் ருசிக்கும் மட்டும் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த சோஷியல் மீடியாக்காகவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் என்ன பெட்டராக இருக்குது, ரிலாக்ஸேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிஃப்டிங் இண்டஸ்ட்ரி வந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணும்னா ஒரு தெருவில் போயிட்டு டப்பா கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்கலாம். இப்போ அவங்க எதுக்கு எங்ககிட்ட வராங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும், யூனிக்காக ஏதாவது கொடுக்கணும், நான் கொடுக்குற பொருள் வேறு யாரும் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு பீப்புள் கிரியேட்டிவிட்டி நோக்கி வரும்போது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைனா நீங்கள் எப்படி இங்கே சஸ்டெயின் ஆவீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு பொருள் நான் கொடுத்தேன், நாளைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்கணுங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து கொடுக்குற பொருள் வந்து சேமாக இருந்துச்சுன்னா மற்ற கடைக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க வந்து கிரியேட்டிவிட்டி இதில் இல்லை அப்படின்னா அவங்க கடையில் போய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பேன், நான் எப்படி இங்கே ரன் பண்ண முடியும்? புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வேறு, டிசைன் வேறு. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நாங்களே கியூரேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டிசைன்ஸ் மற்ற கடையில் இருக்காது. என்னோட யூனிக்னஸும் என்னோட கிரியேட்டிவிட்டியும் அதுதான். நீங்கள் கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இந்த பிஸ்னஸில் இல்லை, எந்த பிஸ்னஸ்லையுமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது.
1: ஓகே மேம், எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அவங்களுக்கான தனித்துவத்தை அவங்களோட கிரியேட்டிவ் மூலமாக தான் எடுத்துக்கோ.
0: மார்க்கெட் ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சுங்கிறது ஒரு உண்மை. மார்க்கெட் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு ஹோட்டல்லையே அவ்வளோ கிரியேட்டிவிட்டி, மெனு கார்டு டிசைன் பண்ணுறதுல அவ்வளோ கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கேமரா சாப்பிடுது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அதே இதை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் வருவாங்க? ஒரு தடவை வருவாங்க, திருப்பி திருப்பி வர

0: உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன்.
1: ஓகே மேம், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த தொழிலோட எதிர்காலம் எப்படி மேம் இருக்கும்?
0: ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இம்போர்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் ஆல்சோ பீப்புள் வந்து குவாலிட்டிக்கு முன்னே ஓடுற பீப்புள் இப்போ நிறைய யூனிக்னஸ்க்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் ஓடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ரொம்ப வெரைட்டிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய இம்போர்ட்டன்ட் பொருள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் வந்து இது நம்ம இந்தியன் கல்ச்சர், பிராஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு, இந்த ரா சில்க்கு நம்ம பண்ணுறோம், பாம் லீஃப் நம்ம பண்ணுறோம், நான் எத்தனை தடவை அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி அதையே எமோஷன்ஸை வாங்க மறுக்கிற பீப்புள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த எமோஷன்ஸ்க்காக யாரும் வாங்க போகிறது கிடையாது. நான் சொல்ல டிஃப்ரெண்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இம்போர்ட்டன்ட் மார்க்கெட் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நினச்சி நிற்கணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை நிறையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இம்போர்ட்டன்ட் மார்க்கெட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை தூக்கிடும். ஸோ இதுதான் வந்து உண்மை. இங்கே மட்டும் கிடையாது, இது வந்து எங்களோட பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, மற்ற பிஸ்னஸ்லையும் இதுதான் அப்ளிகபிள் ஆகுது.
1: ஓகே மேம், புதிதாக தொழில் தொடங்க வர பெண்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன மேம்?
0: கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை விட்டு வெளியே வாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களோட அசியூம்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. உங்களோட இன்கம் வந்து ஒரு பாக்கெட் மணி கிடையாது, உங்களோட இன்கம் ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடையாது. இன்னும் இந்த சொசைட்டி ஒரு உமனோட இன்கம்மை வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம்மை தான் பார்க்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு உமன் வேலைக்கு போகிற இடத்துல ஒய்ஃபோட இன்கம் ஒரு அடிஷ்னல் இன்கம்மை தான் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இதை பண்ணுற அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தீர்க்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. நீ இதை பண்ணால் எப்படி வீட்டை யார் பார்த்துப்பா? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப ஒரு 9-to-5 ஜாப் வேறு, ஒரு பிஸ்னஸ்ங்கிறப்ப 9-to-5 வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது, சண்டே இருக்காது, நைட் எல்லாம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்காங்களே, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆனால் இதுக்கப்புறம் இது என்னோட ஐடென்டிட்டி, இதோட என்னோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு அசியூம்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு குழந்தைய பார்க்கறதா இருக்கட்டும், வீட்டை பார்க்கறதா இருக்கட்டும், அது உங்களோட ஒரு ரோல் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ ரோல் தட் சுட் பி பிளேட் பை போத் த பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற ரோல் தான். நீங்கள் இந்த ரோல் எல்லாமே உமன் தலையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உமன் வீட்டையும் சுமக்கணும், பிஸ்னஸையும் சுமக்கணும். எப்படி அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸில் ஒரு பேக்லாஷ் அடிக்க தான் ஆரம்பிக்கும், பின்னாடி போக தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அதை சொல்லி உட்கார வச்சுருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு உமனாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஸை வந்து நீங்கள் அடிஷ்னலாக மட்டும் பார்க்காதீங்க. இட் இஸ் அ மெயின், உங்களோட ஐடென்டிட்டியாக பாருங்கள். இந்த பிஸ்னஸும் சரி, வேலைக்கு போகிறதும் சரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் காசை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும், அதோட நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சுமையும் தூக்கிட்டு வராதிங்க, பிரிச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு புரிய வைங்க, உங்கள் வீட்டுக்கு புரிய வைங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட், நான் இதுலேயும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது புரிய வைங்க. ரெண்டு சமயம் தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு.
1: தொழிலில் சந்திக்கிற சவால்கள், இந்த தொழிலில் கால் பதிக்க விரும்பும் புதியவர்களுக்கான அருமையான வழிகாட்டலை பற்றி நீங்கள் அழகாக தெளிவுரையாக சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வர ஐயாவின் பிறந்தநாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு பற்றி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஊராட்சித் துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன்,

0: திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டித்தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை

0: நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16 காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொளி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தவிக, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மெல்லிசை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. இனிய வணக்கம் நேயர்களே. மதிய நேரத்தின் இனிமையான பொழுதில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தர வந்திருக்கிறது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1981 ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில், கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுசீலா குரல்களில், வைரமுத்து வரிகளில். பாடல் கேட்கலாமா?

அருமையான பாடல் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1985 கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

1981 வெளிவந்த ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 2:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது. 1980 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவர்களில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

இனிமையான பாடல் கேட்டோம் நேர்களே. மதுர தண்டலின் நிறைவு பாடலாக வருகிறது 1986 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில். பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: ஒலித்த இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தண்டல் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:40.
2: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கராவலம்ப ஸ்தோத்ர விசாரக நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள்.
3: ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அன்யேன சிந்து தனையா மவலம்ப திஷ்டன் வாமேதரேன வரதாபய பத்மசிஹ்னம் லக்ஷ்மி நரசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருவுருவம் மிகவும் அற்புதமானது. நீங்கள் ஒரு கையில் சுதர்சன சக்கரத்தையும் மற்றொரு கையில் பாஞ்சஜன்ய சங்கையும் ஏந்தியுள்ளீர்கள். இன்னொரு கையால் கடலின் மகளான திருமகளை அணைத்தவாறு நிற்கின்றீர்கள். உங்கள் வலது கையால் வரத அபய மற்றும் தாமரை முத்திரையை காட்டுகிறீர்கள். உங்களின் இந்த கருணை நிறைந்த சக்தி வாய்ந்த திருவுருவத்தை நான் தியானிக்கின்றேன். தயவு செய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இது ஒரு தியான ஸ்லோகம். இது பகவான் லக்ஷ்மி நரசிம்ஹரின் நான்கு கரங்கள் கொண்ட வடிவத்தை அழகாக விவரிக்கின்றது. அவரது இரு கரங்களில் உள்ள சக்கரமும் ஷங்கும் அவரது சக்தி, தர்மஸ்தாபனம் மற்றும் துஷ்டர்களை அழிப்பதன் சின்னங்கள். அவர் தர்மத்தை காக்க எப்போதும் தயாராக இருக்கின்றார். திருமகளை அணைத்திருக்கும் மூன்றாவது கை அவரது கருணை, அருள் மற்றும் ஐஸ்வர்யம் வழங்கும் திறனை காட்டுகின்றது. இது சக்தியுடன் அவரிடம் அளவற்ற கருணையும் உள்ளது என்பதை காட்டுகின்றது. நான்காவது மற்றும் மிக முக்கியமான கை பக்தர்களுக்கானது. அது வரத மற்றும் அபயம் முத்திரையில் உள்ளது. இந்த கை பக்தர்களுக்கு, பயப்படாதே, நான் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி எல்லா பயங்களிலிருந்தும் உன்னை காப்பேன் என்று உறுதியளிக்கின்றது. பக்தன் சம்சாரத்தின் எல்லா துன்பங்களிலிருந்தும் தன்னை விடுவிக்கும் இந்த அபயமளிக்கும் கைதான் கராவலம்ப ஸ்தோத்திரமாக அமைகின்றது. அந்தஸ்யமே ஹிருத விவேக மகாதனஸ்ய சோரைர் மகாபலிபிரிந்திர யனா மதேயைஹி மோகாத கூப குஹரே வினிபாதி தஸ்ய லக்ஷ்மீ நரசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா, நான் குருடனாகிவிட்டேன். புலன்கள் என்ற மிகவும் வலிமையான திருடர்கள் எனது பகுத்தறிவு என்ற பெரும் செல்வத்தை திருடி சென்று விட்டனர். வழி தெரியாமல் தவிக்கின்றேன். தயவு செய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இந்த ஸ்லோகத்தில் ஆன்மீக அறியாமையின் உருக்கமான சித்திரம் ஒன்று உள்ளது. மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய செல்வம் அவனது பகுத்தறிவுதான். அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான வேறுபாட்டை அறியும் திறன். நமது ஐந்து புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகியவை மிகவும் வலிமையான திருடர்களைப் போன்றவை. அவை நம்மை வெளி உலக பொருட்களில் கவர்ச்சியில் சிக்க வைத்து நமது பகுத்தறிவு என்ற செல்வத்தை திருடிவிடுகின்றன. பகுத்தறிவு அழிக்கப்பட்டவுடன் மனிதன் ஆன்மீக ரீதியாக குருடனாகிறான். அவனுக்கு சரி தவறு பற்றிய அறிவு இருப்பதில்லை. அத்தகைய நிலையில் அவன் மோகம், பற்று மற்றும் அறியாமை என்ற இருண்ட பள்ளத்தில் விழுகின்றான். அங்கிருந்து தானாக வெளியே வருவது இயலாத காரியம். பக்தன் தன் பரிதாப நிலையை ஏற்றுக்கொண்டு பகவானிடம் ஞான ஒளியை தந்து அந்த இருளிலிருந்து தன்னை வெளியேற்றுமாறு பிரார்த்திக்கின்றான். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹ்ரிநிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீ நரசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். ஹே பிரபுவே, நீங்கள் பிரஹ்லாதன், நாரதர், பராசரர், புண்டரீக்கர், வியாசர் போன்ற சிறந்த பக்தர்களின் இதயத்தில் வசிப்பவர். நீங்கள் உங்கள் பக்தர்களை நேசிப்பவர்களை பரிபாலிக்க கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சமாக பாரிஜாதத்தை போன்றவராக இருக்கின்றீர். ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா, நீங்கள் பக்தர்களுக்கு பிரியமானவர். நானும் உங்கள் பக்தனாக முயல்கிறேன். தயவு செய்து எனக்கு உமது கை ஆதரவை அளிப்பீராக. இந்த ஸ்லோகத்தில் பக்தன் பகவானின் பக்த வத்சவ குணத்தை நினைவு கூறுகின்றது. அவர் கூறுகிறார், நீங்கள் எங்கோ தொலைவில் இல்லை,

மாறாக பிரகலாதன் நாரதர் போன்ற உங்கள் பிரிய பக்தர்களின் இதயத்திலேயே எப்போதும் வசிக்கிறீர்கள். இதனால் தூய பக்தியால் உங்களை அடைய முடியும் என்பது தெளிவாகின்றது. மேலும் நீங்கள் பாரிஜாத மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறீர்கள். பாரிஜாதம் என்பது தன்னிடம் தஞ்சம் அடைபவர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒரு தெய்வீகமான மரம். பகவானும் தன் பக்தர்கள் மற்றும் பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களை பராமரிக்கின்றார். பக்தன் தன்னை அந்த சிறந்த பக்தர்களின் பரம்பரையில் வைத்து கொண்டு நீங்கள் அவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றினீர்களோ அதே போல என்னையும் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. இது பகவானின் கருணை மற்றும் பக்தர்களுக்கு எளிதில் அருளும் தன்மையின் மீதான உறுதியான நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருக்கின்றது. ஆத்யந்த சூன்ய மஜமவ்ய யம பிரமேயம் ஆதித்ய ருத்ர நிகமாதி நுத பிரபாவம் துவாம்போதிஜாஸ்ய மதுலோலுபமத் பிருங்கீம் லக்ஷ்மேந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, பிறப்பற்றவரே, அழிவில்லாதவரே, அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவரே, துவாதசாதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் மற்றும் வேதங்களால் போற்றப்படும் மகிமை உடையவரே, பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மி தேவியின் முகமாகிய தாமரை மலரில் உள்ள தேனை பருகும் வண்டை போல அவரிடத்தில் மயங்கி கிடப்பவரே, லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை காத்தருளுங்கள். வாராக ராம நரசிம்ம ரமாதி காந்தா கிரீடாவிலோல விதிஷூலி சூரப்பிரவந்தியா ஹம்சாத்மகம் பரமஹம்ச விஹாரலீலம் லக்ஷ்மி நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். வராக ராம நரசிம்ம போன்ற அவதாரங்களை எடுத்தவரே, லக்ஷ்மி தேவியின் மனதிற்கு இனியவரே, பிரம்மா சிவன் மற்றும் தேவர்களால் எப்போதும் போற்றி வணங்கப்படுபவரே, தூய்மையான ஆன்ம வடிவாகவும் ஞானிகளின் இதயங்களில் லீலைகள் புரிந்து விளையாடுபவரும் லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்த என்னை எப்பொழுதும் காத்தருள்வீராக. சுவாமி நரசிம்ஹ சகலம் நரசிம்ஹா மாதா நரசிம்ஹ்ச பிதா நரசிம்ஹா பிராதா நரசிம்ஹ்ச சகா நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். என் நாதர் நரசிம்மரே, பிரபஞ்சத்தின் எல்லாமும் நரசிம்ஹரே, எனது தாய் நரசிம்ஹரே, எனது தந்தையும் நரசிம்ஹரே, எனது சகோதரன் நரசிம்ஹரே, எனது உற்ற நண்பனும் நரசிம்ஹரே, எல்லா உறவுகளும் அவரே. லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை எப்பொழுதும் உன் உறவினராக உன்னுடைய இதயத்தில் என்னை வைத்து காத்தருள்வீராக. பிரஹ்லாத மானச சரோஜ வாச பிருங்க கங்கா தரங்க வலாங்க ரமாஸ்திதாங்க ஸ்ருங்கார சுந்தர கிரீட்ட லசத்வராங்க லக்ஷ்மீன்ற சிம்ஹ மமதேஹி கராவலம்பம். பக்த பிரஹ்லாதனின் மனம் என்னும் தாமரை மலரில் வாசம் செய்யும் வண்டே, கங்கை நதியின் அலைகளைப் போல தூய்மையான வெண்ணிற திருமேனி கொண்டவரே, லக்ஷ்மி தேவியை இடப்பாகத்தில் அமரச் செய்தவரே, தெய்வீக அழகு பொருந்திய கிரீடமும் பிரகாசிக்கும் திரு ஆபரணங்களும் அணிந்து சுந்தர வடிவம் கொண்டவரே, லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு எப்பொழுதும் காத்தருள்வாயாக. ஸ்ரீ சங்கராரிய ரச்சிதம் சததம் மனுஷ்யா ஸ்தோத்திரம் படேதிஹது சர்வகுண பிரபன்னம் சத்யோ விமுக்த கலுஷோ முனிவர்ய கண்யோ லக்ஷ்மி நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்த இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு மனிதன் எப்போதும் பாராயணம் செய்தால் அவன் உடனடியாக தனது பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவான். மேலும் அவன் சிறந்த முனிவர்களாலும் மதிக்கப்படும் தகுதியை பெறுவான். லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது திருக்கரங்களை நீட்டி எனக்கு ஆதரவு தந்து என்னை எப்பொழுதும் காத்தருள்வீராக. ஸ்ரீமன் ரிசிம்ஹ விபவே கருடத்வஜாய தாபத்ரயோ பசமனாய பவௌஷதாய நிருஷ்ணாதி விருஷ்டிக ஜலாக்னி புஜங்க ரோக க்ளேஷவ்யவாம ஹரயே குரவே நமஸ்தே. செல்வம் மற்றும் மகிமை நிறைந்த நிருசிம்ஹா, கருடனை தன் கொடியாக கொண்டவரே,
மூன்று வகையான துன்பங்களை தணிப்பவரே, பிறவி பிணிக்கு அருமருந்தாக

0: விளங்குபவரே. பேராசை என்னும் தேள், வெள்ளம், நெருப்பு, நாகம், நோய்கள் ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அழிப்பவரே, அஞ்ஞானத்தை போக்கும் குருவாக விளங்கும் ஸ்ரீஹரியே, உமக்கு எனது மனமார்ந்த நமஸ்காரங்கள். ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை பரப்பிக் கொண்டிருந்த காலம் அது. ஒருநாள் சங்கரர் ஒரு காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தார். அப்போது காபாலிக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒருவன் அவரை சந்தித்தான். காபாலிக்கன் தீவிரமான ஒரு தாந்திரிக வழிபாட்டை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தனது வழிபாட்டை நிறைவு செய்ய ஒரு மகானின் தலையை பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதனால் அவன் சங்கரரை அணுகி, சுவாமி, தாங்கள் மகான், தங்களுடைய தலையை என் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டான். சங்கரர் அவனுடைய எண்ணத்தை அறிந்தும் எந்த அச்சமும் கொள்ளவில்லை. இந்த உடல் நிலையற்றது. இறைவனுக்காக இந்த உடல் பயன்படுமானால் அதைவிட பெரியது என்ன என்று எண்ணினார். ஆனால் சங்கரரின் சீடர்களுக்கு தெரியாமல் காபாலிக்கன் அவரை காட்டுக்குள் அழைத்து சென்றான். பலிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. அந்த நேரத்தில் சங்கரர் தனது மனதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹரின் திருவடிகளில் நிலைநிறுத்தினார். அவரது உள்ளத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை தான், லக்ஷ்மி நரசிம்ஹா, துன்பக்கடலில் விழுந்திருக்கும் என்னை உமது கரத்தை நீட்டி காப்பாற்றுங்கள் என்று சரணடைந்ததாக மரபு கதை கூறுகின்றது. அதே வேளையில் சங்கரரின் சீடரான பத்மநாபரின் மனதில் திடீரென்று நரசிம்ஹ பக்தி எழுந்தது. அவர் நரசிம்ஹரை தியானித்தார். அப்போது நரசிம்ஹரின் அருளால் பத்மநாபர் காபாலிக்கனை தடுத்து சங்கரரை காப்பாற்றினார் என்று இந்த மரபு கதை கூறுகின்றது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடைந்த பக்தனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இன்னும் வலுப்பெற்றது. அதனால்தான் கராவலம்பம் என்ற பெயர் மிகவும் பொருத்தமானதாக அமைந்தது. நரசிம்ஹ பெருமானே, நான் துன்பத்தில் விழுந்துவிட்டேன். என்னால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. நீ உன் கரத்தை நீட்டி என்னை தூக்கி அருள்வாயாக. இதுதான் கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் பக்தியின் சாராம்சமாகும்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல்லில் 130.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியது. மதுரை, நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பம் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையும், கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் 18-19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள். திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல், சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பசிநாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு, வேடச்சந்தூர் திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம்

0: ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம் திண்டுக்கல், ஊத்துக்குழி திருப்பூர், கொல்லிமலை திண்டுக்கல் ஏடபிள்யூஎஸ், மூலக்கரைப்பட்டி திருநெல்வேலி, குன்னூர் நீலகிரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் மூன்று மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நேயர்களே, நன்றி.

நேரம் 5:29. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக குரல் அமுதம் 386.

குடிமக்கள் காண்பதற்கு எளியவனாகவும் கடுமையாக பேசாதவனாகவும் இருக்கும் மன்னனது நாட்டை எல்லாரும் உயர்த்தி புகழ்வர். குறள் எண் 386, அதிகாரம் இறைமாட்சி.

குடிமக்கள் காண்பதற்கு எளியவனாகவும் கடுமையாக பேசாதவனாகவும் இருக்கும் மன்னனது நாட்டை எல்லாரும் உயர்த்தி புகழ்வர். குறள் எண் 386, அதிகாரம் இறை மாட்சி.

நேரம் 5:30 54 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நீங்கள் கேட்க போகும் நிகழ்ச்சியாக மதுரை தென்றல், முதலாவது பாடலாக பேச்சுலர் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் 5:36:19. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் 5:40 31 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஒற்றில் நாக்கேறிட்டிருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 5:46:22. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நாம கேட்டுட்டே இருக்கும் மதுர தென்றல். அடுத்த படலாக 144 திரைப்படத்தில் இருந்து இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 5:51 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம கேட்டுட்டே இருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக ஆளினால் அழகுராஜா திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், பட்ஜெட் பத்மநாதன் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. ஏழு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனங்களில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்திகுமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமார் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள்.

0: 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது இனிய ஒளிபரப்பானது இன்று நிறைவு பெறும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கவடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
0: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமாலை 6:10, 23 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டு ரசிக்கிறீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு படமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதா அக்பர். அருமையான ஒரு திரைப்படம் ஜோதா அக்பர். அதில் இருக்க எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். அதில் அடுத்ததாக வர இருக்கிற 20 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாடல் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. முதல் பாட்டாக வருது முழுமதி அவளது முகமாகும்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளை இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
0: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டுல தான் ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7

0: 2.8% growth நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ வரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம். பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த ஏஐ ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ்.
1: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
2: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதத்துல இருந்து காற்றின் அளவு வந்து குறையறதுனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 மெகாவாட் இருந்த டைம்ல இப்போ வந்து 19,000 மெகாவாட், 3,000 மெகாவாட் அதிகமா இருக்க காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1,500 மெகாவாட் குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக ஒரு 1,500 மெகாவாட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இப்ப செஞ்சு முடிக்கப்பட்டது. காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1,500 மெகாவாட்டையும் சீர் செய்யறதுக்காக வெளியிலிருந்து பொது வகுப்புல இருந்து நம்ம 1,500 மெகாவாட் கூடுதலாக மின்சாரம் வாங்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சிருக்கு. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. 2,000 மெகாவாட் நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. அந்த நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார தட்டுப்பாடுகள் காரணமாக இல்லை. அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்லை. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தொங்க இருக்கும் அது எல்லாத்தையும் அதோடைய பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்வதற்கான வேலைகளை செய்யுது.
1: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம், தாராபுகபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர்

0: கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒருகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:41, இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள். வருகிறது காற்றில் நேர்களுக்காக இனம் மகிழ.

0: நேரம் மாலை 5:57. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 kHz. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க சேவை செய்திகள். ஆகாஷ்வாணியின் சேவை செய்திகளில் முதலாவதாக
1: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள்

0: போல் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

21 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி தான் மதுரை தன்றல். முதல் பாடலாக டாக்டர் திரைப்படத்தில் இருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக
4: கேட்கலாம். வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
5: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த வாரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் ராஜு கொடியசைத்து துவக்கி வைத்தார். 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 47063 வீரர் வீராங்கனைகள் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். வரும் அக்டோபர் 4 தேதி வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான தரகள விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திலும், கல்லூரி மாணவர்களுக்கான இறகு பந்து, பள்ளி மாணவர்களுக்கான கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு அரங்கிலும், பள்ளி மாணவர்களுக்கான கபடி விளையாட்டுப் போட்டிகள் முகமது சதக் பொறியியல் கல்லூரியிலும், பள்ளி மாணவிகளுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் வேல்மனோகரன் கல்லூரியிலும், கல்லூரி மாணவிகள் இறகு பந்து விளையாட்டுப் போட்டிகள் YR ஸ்மாஷ் அகாடமி ராமநாதபுரத்திலும் நடைபெறுகின்றது. எனவே பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் VK ராஜு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் முஸ்டக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்த நிலை மாறி மாவட்ட நிர்வாகமே மக்களை தேடி முகாமிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள் தோறும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கச் செய்வது, அதேபோல் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைய செய்வது என்பதே ஆகும். அந்த வகையில் இம்முகாமில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து தலைமை அலுவலர்கள் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி செயல்பட உத்தரவிட்டுள்ளார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் முகாம்கள் நடைபெறும் பொழுது தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என்றும், பொதுவாக மக்கள் மனு கொடுத்து விட்டோம் என்று எண்ணாமல் அரசின் திட்டங்களை தெரிந்து தாங்கள் பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் பயன்பெற உறுதுணையாக இருந்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை, மகளிர் திட்டம்

0: மாவட்டம், பொது சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய துறைகள் அரசின் திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலம் 131 பயனாளிகளுக்கு 439,245 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வரையுள்ள ஆண் பெண் இருவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினருடன் இணைந்து வருகின்ற 19 அன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ECR ரோட்டில் போக்குவரத்து நகர் அருகில் முகமது சதக் ஹமீது பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து இளைஞர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொள்ளலாம். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் பட்ட மேற்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள் ஆண் பெண் இருவாளரும் கலந்து கொள்ளலாம். இதில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் தங்களுடைய கல்வி சான்றிதழ், நகல், குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் கலந்து கொண்டு தங்களுக்கேற்ற வேலைவாய்ப்பினை தேர்வு செய்து கொள்ளலாம். இம்முகாமில் 100 தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். எனவே வேலைவாய்ப்பு பெற விரும்பும் நபர்கள் கலந்து கொண்டும் மேலும் தகவல் அறிய 9944341915 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன்.
0: ராமநாதபுரம் மாவட்ட
1: நேரம் 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னணியில் கையெழுத்தானது. மேகாலயாவை தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக

0: நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஆறாவது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6ஆவது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து

0: நடவடிக்கையின் போது கூட பஹவல்பூர்தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. பண்ணை செய்தியில் இன்று காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள்.
3: அதே மாதிரி இன்னொரு பையையும் அடிப்பகுதியை கட்டிட்டு உலத்தின வைக்கோல்ல 5 சென்டிமீட்டர் ஹைட்டு முதல் பாக்க விதைய மையத்துல கம்மியா தூவி விடுறோம். அடுத்தது 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோல் போடுறோம். 2வது பாக விதையை போடுறோம். இப்படி மாறி மாறி வைக்கோல் காளான் விதைகள் அடுக்காக கட்டி நம்ம மறுபடியும் இன்னொரு காளான் பை தயாரிச்சிடும். அப்ப ஒரு கிலோ வைக்கோல்ல இருந்து 2 காளான் பை அல்லது 2 காளான் உருளை அல்லது 2 காளான் படுக்கைகள் தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் காளான் படிய முதல் நாள். சரி, இதை ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ண பின்னாடி என்ன செய்யறது? அடுத்து இதை ரெடி பண்ணா அதை வளர்ப்பு சூழலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப அதற்காக தான் நம்ம காளான் கொட்டகை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அதுல போய் 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து ரேக் மாதிரி சிஸ்டம் மாதிரி நம்ம காளான் கொட்டகைக்குள்ள ரேக் ரேக்கா அடுக்கி வச்சிருந்தோம்னா அதுல வைக்கலாம். இல்லைன்னா பிளாஸ்டிக் ரோப்லயோ சணல்லையோ கொடி கயிறு மாதிரியோ வச்சு உரிப்பான மாதிரி கட்டி விடலாம் அந்த காளான் உருளைகளையும் காளான் படுக்கைகளை. இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, இன்னிலிருந்து நமக்கு 15 நாளைக்கும் 30 டிகிரி வெப்பநிலைக்கும் ஈரப்பதத்தையும் மெயின்டைன் பண்ணால் போதும். காளான் கொட்டைகைக்குள்ள டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் திறந்து தரையை ஈரப்படுத்தினாவே அதுவாகவே நமக்கு தேவையான அந்த 30 டிகிரிக்குள்ள வெப்பநிலையும் ஈரப்பதமும் மெயின்டைன் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கிறணும். வெப்பநிலை அதிகமாக ஆக விடக்கூடாது. அது அப்படி ஆகினால் நமக்கு வந்து காளான் பூசண வளர்ச்சி இருக்காது. அடுத்து ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா விதை போட்ட இடத்துலேருந்து வெண்மை நிற பூசண வளர்ச்சி காளான் பூசணம் வளரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விதை தூவின இடங்கள்ல இருந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியுமே வெண்மை நிற நூல் நூலா பூசண இலைகள் வளரும். அதுதான் காளான் பூசண வளர்ச்சி. அதுதான் கரெக்டா நமக்கு செஞ்சிருக்கோன்றத ஒரு அறிகுறி. இப்ப இதே இது நம்ம தவறா செஞ்சிருந்தோம், இப்ப வைக்கோல சரியா தொட்டு நீக்க செய்யல, காளான் விதை தரமா பயன்படுத்தல அப்படின்னா 4 நாள்லயே சாம்பல் மாதிரியோ கருப்பு மாதிரி பூசண படங்கள் வளர்ந்து இதை வளர விடாம தடுத்திருக்கோம். அப்ப அது வந்து சரியா நம்ம செய்யலைன்றதா இல்ல. சரியான வளர்ச்சிக்கான அறிகுறி வந்து எப்படின்னா நம்ம விதைகள் போட்டதுல இருந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் நல்ல வெண்மை நிற நூல் நூலா பூசண வளர்ச்சி தெரியும். அப்ப அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா

எனக்கு வந்து ஒரு 15 நாட்களில் வெண்மை நிற பூசண படலம் வைக்கோலை சுற்றி வளர்ந்துருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து காளான் பூசின இலைகள் வைக்கோல் முழுவதும் பரவி வளர்ந்துருக்கு, அதுதான் சரியான வளர்ச்சி, அதுலேருந்து தான் மொட்டுகள் வர ரெடியாக இருக்குன்றதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ எப்படி நமக்கு வந்து இதுதான் வந்து தரமான காளான் படுக்கை, தரமான நம்ம வந்து செஞ்ச பக்குவங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்றது தெரியும், அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்றது தெரியும். அப்போ 2 வாரங்களில் வந்து அது பூசண வளர்ச்சி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக காளான் பூசணத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா லிக்னுலேஸ் செல்லுலேஸ்ன்ற என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து இந்த மாதிரி வைக்கோலில் இந்த மாதிரி கழிவுகள் வேளாண் கழிவுகளில் அரிச்சு அரித்து சாப்பிட்டக்கூடிய தன்மைகள் வந்து அந்த நொதிகள்னால் வருது. அந்த காளான் பூசணத்தில் அது செரிமான அந்த நொதிகள்னால் அதை அரித்து அரித்து தான் வளர்ந்து அது நூல் இலைகளாக எல்லா பக்கம் பரவி அடுத்து மொட்டு விட தயாராகுது 15 நாளில். அப்போ மொட்டு விடுறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும், பேக்குக்குள்ளே 2 ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம், அது வெளியில் வரணும், மொட்டு வரணும். நமக்கு எப்படியும் 22 நாள் அறுவடைக்கு ரெடி ஆகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா சாக்கு ஊசி மாதிரி இருக்கிறத வச்சு மேலும் ஏற்கனவே 2 ஓட்டைகள் போட்டிருக்கோம், மேலும் நமக்கு 6-10 ஓட்டைகள் போடலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில்.

நூல் இலைகளா எல்லா பக்கமும் பரவி அடுத்து மொட்டு விட தயாராயிருது 15 நாள்ல. அப்ப மொட்டு விடுறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பேக்குள்ள 2 ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம், அது வெளியில வரணும், மொட்டு வரணும். நமக்கு எப்படியும் 22 நாள் அறுவடைக்கு ரெடி ஆயிரும். அதனால என்ன பண்றோம்னா சாக்கு ஊசி மாதிரி இருக்கிறத வச்சு மேலும் ஏற்கனவே 2 போட்டிருக்கோம், மேலும் நமக்கு 6-10 ஓட்டைகள் போடலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட்டைகள் இல்லாத இடங்கள்ல மறுபடியும் 3 ஓட்டைகள் போட்டு ரேண்டமா எங்கேனாலும் ஹோல்ஸ் போட்டு விடலாம். தள்ளி தள்ளி ஓட்டைகள் போட்டுட்டு ஓட்டைகள் போட்ட பின்னாடி வெளிக்காத்து பட்டோன்னா உலர ஆரம்பிக்கும். அதனால என்ன செய்யணும்னா 16 அடுத்த நாள்ல இருந்து 17 காளான் படுக்கைகள் மேலேயே தண்ணி தெளிக்கணும். பூவாளி வச்சு தண்ணி தெளிக்கலாம், இல்ல ஹோஸ் பைப்ல இந்த நாசில் வச்சு அது ஓரங்கள்ல ஃபுல்லும் சைட்ல நம்ம தண்ணி தெளிச்சோம்னா காளான் படுக்கைகள் மேல தண்ணி போய் உள்ள கூடி உயிரை வாங்கிக்கிறோம். வாங்கின பின்னாடி 22 நமக்கு வந்து மொட்டு வந்து 23-25 முதல் அறுவடை ரெடி ஆயிரும். அப்ப சிப்பி காளான் அறுவடை முதல் அறுவடை நம்ம 25 எடுத்துக்கலாம். அப்ப ஒரு இடத்துல ஒரு பஞ்சா ஒரு கொத்தா வந்துருச்சுன்னா நம்ம எப்ப அறுவடை செய்யலாம் அப்படின்னா நமக்கு மொத்தமா ஒரு மொட்டு விட்டு ஒரு 3 நாள்ல உங்களுக்கு மொத்தமா எல்லாமே வளர்ச்சி ஆயிரும். சிப்பி வடிவத்துல இருக்கும்,

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா,
5: வா முத்தழகு, நான் இங்கனதான் பின்னாடி தொழுவதில் இருக்கேன். இங்கிட்டு வா பிள்ள.
4: ஓ, அங்கன இருக்கீங்களா? இதோ வாரேங்கா.
5: என்ன முத்தழகு, இந்த நேரத்துக்கு வந்திருக்க?
4: அது ஒன்றும் இல்லைக்கா, அம்மா இன்னைக்கு புதுசாக ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சாங்களாம், அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்.
5: ஓ அப்படியா, நான் துழுவத்தில் வேலையாக இருக்கும் பிள்ள, நீ சமையல் அறையில் வச்சுடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்.
4: சரிக்கா. ஆமாம், நீங்கள் என்ன இந்த நேரத்தில் துழுவத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
5: அதை ஏன் கேட்குற? இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன், உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். துழுவத்தில் சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணியை காட்டிட்டு தீவனத்தையும் அள்ளி வச்சுட்டு வயக்காட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனா பாரு, நான் வந்து பாக்குறேன், அந்த மனுஷன் நான் சொன்ன எதையுமே செய்யல.
4: ஏங்கா, இந்நேரத்துக்கு மாமாவை நீங்க சும்மாவா விட்டீங்க?
5: கேட்காமலா இருப்பேன், உடனே போனை போட்டு கேட்டேன். பனை மரம் சாகுபடி பண்ற விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன், அதனால தான் அவசரமா கிளம்பிட்டேன். நீ ஏன் பாத்துக்க புள்ளன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு.
4: ஓஹோ, அப்படியா?
5: நீயே சொல்லு, நேரமாகுதுன்னு நான் அப்படி விட முடியுமா? கால்நடைகளை கண்ணும் கருத்துமா பராமரிச்சா தானே நோய் நொடி இல்லாம பாத்துக்க முடியும்.
4: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. இப்ப வேற காலநிலை மாற்றத்தினால புதுசு புதுசா நோயெல்லாம் வரதா சொல்றாங்க. காலையில கூட ரேடியோ கேட்கும் போது இந்நேரத்துக்கு ஏதோ கால்நடை சம்பந்தமான நோய் பத்தியும் அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது பத்தியும் சொல்ல போறதா ஒளிபரப்பாச்சுக்கா.
5: அப்படியே முத்தழகு, என்ன தகவல் என்னன்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு.
4: வந்துருச்சுக்கா, அது முடிச்சு தோல் நோய்க்கா. முடிச்சு தோல் நோய் பாதிப்புல இருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
6: சார், இப்போ இந்த முடிச்சு தோல் நோய், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசலான்னு இருக்கிறோம். இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், எப்படி நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும், ஒருவேளை

0: நோய் வந்தால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்னா என்னங்க சார்?
1: இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இதில் முக்கியமாக மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து அதிகமாக இந்த முடிச்சு தோல் நோய்க்கு பாதிப்புள்ளாகும். இந்த முடிச்சு தோல் நோய்க்கு தோல் கழலை நோய் அப்படி இல்லைன்னா தோல் கட்டி நோய் இந்த மாதிரி சில பெயர்களும் வந்து இந்த நோய்க்கு வந்து மாற்று பெயரா சொல்றாங்க. சயின்டிபிக்கா வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க சார். முடிச்சு தோல் நோய் லம்பி ஸ்கின் டிசீஸுக்கு உட்பட்ட இந்த மாடுகள் மற்றும் எருமைகள் பாதிச்சதுன்னா இதனுடைய தோள்கள்ல உடம்பு முழுவதும் உள்ள தோள்கள்ல முடிச்சு முடிச்சா இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில. அதுக்கப்புறம் வந்து தீவிரமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் சார், அந்த லிம்ஃப் நோடுனா நிணநீர் முடிச்சுகள், அது வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு வீங்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இறப்பிற்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோலோட முக்கியமான அறிகுறிகள். 2022 காஞ்சிபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்ட அளவுக்கான மாடுகள் மற்றும் எருமைகள்ல இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்ப வந்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்துல நான் உதவி பேராசிரியர் இருந்தேன். அப்ப வந்து காஞ்சிபுரம் ஆர்ஜிஅடி மண்டல இணை இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வச்சாரு. அந்த விழிப்புணர்வு முகாம்ல 2022 அக்டோபர் மாசம் 22 அந்த மாவட்டத்துல உள்ள கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆலோசனை வழங்கினேன். அதை நான் இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மீண்டும் வந்து 2026 தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து மீண்டும் இந்த முடிச்சு தோல்நோய் வந்து அதிகப்படியான அளவுல வந்து பரவிட்டு வருது. இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு அம்மை நோயால வரக்கூடிய ஒரு வைரஸ். அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து பாக்ஸ் வருதோ பாக்ஸ் வைரஸ், அதே மாதிரியான அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த முடிச்சு தோல் நோய் வரக்கூடிய அந்த வைரஸ். இது காப்ரி பாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, புற ஒட்டுண்ணிகளான கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் கடிக்கிறதுனால முடிச்சு தோல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் கடிச்சு ஆரோக்கியமான மாடு கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து இந்த புற ஒட்டுண்ணிகளால பரவுது சார். அதனால ஆரோக்கியமான மாடும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இது போன்ற அறிகுறிகளை வந்து காட்டும். ஒரு விவசாயி வந்து 10 மாடு வச்சிருக்காருன்னா ஒரு மாட்டுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து அவருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உடம்பு முழுவதும் கட்டிகள் காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். எப்படி நம்ம கொரோனா காலங்கள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்ததோ நம்ம தனிமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தணும் சார். அப்படி தனிமைப்படுத்தினா ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் பரவுவதை வந்து நம்ம பெருமளவுல தடுக்கலாம்.
0: ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படிங்கறது ஒரு விவசாயி எளிமையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை? இது
1: சரியான கேள்வி சார். ஒரு விவசாயி வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் சார். எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் முதல்ல காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் தோல்கள் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இல்ல முடிச்சுகள் வந்து இருக்கும் சார். இது எங்கெல்லாம் இந்த முடிச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை, கழுத்து, முதுகு பகுதி, கால் மற்றும் பால்க்கு கறக்கக்கூடிய அந்த மடியில, பால் காம்புகள்ல. இங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல்னால வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும், சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாயில வந்து உமிழ்நீர்கள் கண்ணீர் இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பால் உற்பத்தியும் குறையும் சார். இது வந்து 2-3 நாட்கள்லயே வந்து விவசாயிக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும். இதை வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்மளுடைய மாடுகளுக்கு எருமைகளுக்கு இந்த தோல் கழலை நோய் பாதிப்பு தான் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அந்த மாடுகளை கொண்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இந்த நோய் மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து அவங்க இந்த நோய் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டா கால்நடை மருத்துவர் வந்து அதற்கேற்ற தடுப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லுவாரு.
0: சரிங்க சார். இப்போ ஒரு 3-4 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாட்டுக்கு வந்து நான் அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது காய்ச்சல் தானே சாதாரணமா அப்படி விட்டுருவோம், வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி ஒரு நாட்டு மருந்தையோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி மாட்டுக்கு கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க என்னென்ன தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
1: இது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய நோய் சார். ஒன்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள்னால பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி கொசு ஈக்கள் உண்ணிக்கள்னால பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்து எப்படி எளிமையா பரவுதுன்னு கேட்டீங்க.

0: இந்த மாதிரி உண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள்னால முக்கியமா பரவும். ரெண்டாவது வந்து ஒரு பண்ணையில வந்து பண்ணை உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள், பால் கறவை இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயன்படுத்தின வந்து தீவன தொட்டிகள், தீவனம் தண்ணி வைக்கப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் பயன்படுத்தினா ஆரோக்கியமானது திருப்பி பயன்படுத்தும் போது அது எளிமையா ஈஸியா பரவிடும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து பண்ணை உபகரணங்கள்ல வந்து தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார், நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பறவை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகள் நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே நல்லபடியா ஆரோக்கியமா இருக்க மாடுகள் இருக்கிற கொட்டகையை எப்படி பராமரிக்கணும்?
0: இது நல்ல கேள்வி. எப்பவுமே வந்து சுத்தம் தான் சுகாதாரம் தரும்னு நம்ம ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து எப்பவுமே கொட்டகையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம கிருமி நாசினிகள் கொண்டு கொட்டகை வந்து சாணத்தை, சிறுநீர் கழிக்கு மாடுகளுடைய சாணம், சிறுநீர் இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். கொட்டகையை சுத்தி எந்த ஒரு புதர்களும் இருக்கக்கூடாது சார். முள் புதர்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த முள் புதர்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஈக்கள் கொசுக்கள் அவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி கொட்டகையை சுத்தி நம்ம மாடுகளுடைய சாணம் சிறுநீர் எல்லாம் வந்து எடுத்து கொட்டகை பக்கத்திலயே வந்து கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டணும்னா அந்த சாணத்துலதான் வந்து ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து லார்வாக்கள் மற்றும் அந்த புழுக்கள் வந்து அதிகமா வரும் சார். அதனால வந்து மாடுகள் கொட்டகையில இருந்து சுத்தம் செஞ்ச அந்த சாணம், மற்ற உபகரண பொருட்கள், தீவனம், வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது 100 அடி பண்ணையில பண்ணையோட கொட்டைகள் இருந்து 100 அடி தள்ளிதான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி வந்து நம்ம பெருமளவுல வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கொட்டகையை சுத்தி வந்து எந்த ஒரு முள் புதர்களும் இல்லாம சுத்தமா நம்ம பாத்துக்கணும் சார்.
1: ஓகே சார். இப்ப பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்தா அது கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக?
0: முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள்ல வந்து நம்ம தனிமைப்படுத்தி கால்நடை மருத்துவரை ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் சார். இது வந்து வைரஸ் நோய்ன்றதுனால இதுக்கு வந்து நமக்கு மருந்து கிடையாது, ஆன்டி வைரல் மருந்துகள் வந்து கிடையாது. ஆனா இரண்டாம் நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்ற எதிர் உயிரி மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து. சுத்தமான குடிநீர், சத்தான எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய தீவனங்கள், இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம வைக்க கூடாது சார். சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இத வந்து கஞ்சி மாதிரி வச்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து சத்தான உணவுப் பொருள் இருக்குது. இது இது வந்து ஈஸியாவும் வந்து எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல நிழலான இடத்துல சுத்தமான இடத்துல தங்கறதுக்கு வந்து நம்ம ஓய்வா கொடுக்கணும். வேற எந்த வேலையும் நம்ம மாடுகள் வந்து வைக்க கூடாது. அதே மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால சில மாடுகள்ல வந்து கால் வீக்கம் வந்து நடக்க முடியாம இருக்கும். அதனால வந்து வலி நிவாரணிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமா அந்த தோல், உடம்பு முழுவதுள்ள தோல்ல வந்து காயங்கள் நிறைய இருக்கும். ஆரம்ப நிலையில கட்டிகளா இருக்கும், அதுக்கப்புறம் 2-3 நாள் இதுக்கு அப்புறம் அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சு காயமா மாறும். அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக் இந்த மருந்துகள் கொடுத்து ஈ கொசுக்கள் உட்கார மாதிரி பார்க்கணும். திருப்பி அந்த காயத்து மேல ஈ கொசுக்கள் வந்ததுன்னா புழுக்கள் வச்சு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சார். அதே மாதிரி இந்த காயங்களை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் உடைஞ்சு ஆழமான புண்களா மாறும். அந்த புண்களுக்கு வந்து நம்ம களிம்புகள் வந்து மருந்து யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரே இல்ல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்லாட்டி இயற்கை மருத்துவங்கள் முறைப்படியும் நம்ம வந்து இந்த காயங்களை வந்து மருந்து மாதிரி கொடுத்து நம்ம காயங்களை வந்து சரி பண்ணலாம். விவசாயிகள் நல்லா குறிப்பிடுத்துக்குங்க, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து குப்பை மேனி இலை, வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை இந்த 4 இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட 20 கிராம் மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு அரைச்சு அதோட அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில இந்த அரைச்ச பேஸ்ட் மாதிரி அரைச்ச இலைகள் மஞ்சத்தூள் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெயில அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த எண்ணெயை

0: வெளிப்புறமா அந்த புண்களுக்கு தடவனா அந்த புண்கள் வந்து ஈஸியா ஆறிடும்ட்டு அறிவியல் பூர்வப்படி இந்த இயற்கை மருந்து வச்சு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம கடந்த 2022 ஆண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான காலனி மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விவசாயிகள் பயன்படுத்தி மாடுகளும் வந்து சரியாயிருக்கு. இதே மாதிரி இப்ப இந்த வருடமும் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையத்திலேயே இந்த மாதிரியான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி புண்களுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து காயங்களை ஆரம்பிச்சிடலாம், முடிஞ்சா வாய் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார்? முன்கூட்டியே அதை வராம தடுக்கிறதுக்கு அதை தடுப்பூசிகள் இருக்கா?
0: கண்டிப்பா சார், இதுக்கு வந்து 100% இந்த நோயை தக்கக்கூடிய தடுப்பூசி நம்ம இந்தியாவில் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய முயற்சிகளினால 100% தடுக்கக்கூடிய கோட்பாக்ஸ் வேக்சின் தான் வந்து இதுக்கான தடுப்பூசி சார்.
1: எப்ப போடணும் சார்? எந்த மாசத்துல போடணும்? ஒரு
0: மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டோம், ஒரு மாதம் முன்னாடி போடணும். ஜூன் ஜூலைல நம்ம போட்டுடலாம். ஜூன் ஜூலைல போட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. அதனால வந்து ஜூன் ஜூலைல நம்ம போட்டோம்னா 100% நம்ம மாடுகள் வந்து சேஃபா இருக்கும் இந்த எல்எஸ்டி வராம. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாடுகளுக்கு வந்துடுச்சு, ஈஸியா எல்லா மாடுகளுக்கும் பரவும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிங் வேக்சினேஷன் சொல்றாங்க சார். அது என்னன்னா பாதிக்க போற ஒரு கிராமத்துல உள்ள மாடுகள் நிறைய மாடுகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த கிராமத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லா மாடுகளுக்கும் ஆரோக்கியமான மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். உள்ள அந்த கிராமத்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், அதை சுத்தி வெளியில வேற எந்த மாடுகளுக்கும் பாதிப்பு வராது. அதுக்குதான் வந்து ரிங் வேக்சினேஷன்ட்டு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு மாட்டுக்கு முடிச்சு தோல் நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்களை செய்யணும், உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார்.
0: ஒரு பண்ணையில வந்து முடிச்சு தோல்ல இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முதல்ல அந்த மாடை வந்து தனிமைப்படுத்தணும் சார். தனிமைப்படுத்திட்டு அடுத்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாடுக்கு வந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது ஒரு பக்கம். ரெண்டாவது ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி வழங்குதல். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகள் தாக்கம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பண்ணை உபகரணங்களை வந்து கிருமி நாசினி கொண்டு நல்ல சுத்தம் செஞ்சு வெயில வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாடை வந்து வேற மற்ற இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்தக்கூடாது. தனிமைப்படுத்தினா தனிமை மட்டும்தான் படித்து வச்சிருக்கணும். அது சரியாகிற வரையும் சிகிச்சை முறைகள் மேற்கொண்டு சரியாகிற வரையும் அது அந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி சந்தை வந்து புதுசா நம்ம மாடு வாங்கினாலும் உடனே பண்ணை உள்ள சேர்க்க கூடாது. புதுசா மாடு வாங்கினா அதை வந்து தனியான இடத்துல வச்சு 10 நாள் குறைஞ்சது 40 நாள் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 10-15 நாள் நம்ம வந்து வச்சிருந்தாலே தெரியும் புதுசா வாங்கின மாடை வந்து உடனடியா நம்ம பண்ணையில சேர்க்க கூடாது. அதையும் வந்து 10 நாள் தனிமைப்படுத்தி வச்சு எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் இல்லைன்னு பின்னாடிதான் நம்ம வந்து பண்ணையில சேர்க்கணும் சார். இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்.
2: என்ன மருதாணிக்கா, முடிச்சு தோல் நோய் பாதிப்புல இருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
3: ஆமா முத்தழகு, கேட்டம் புள்ள, அதுக்குத்தான் நான் என் தொழுவத்துல கால்நடைகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட அண்டை விடாம சுத்தமா வச்சிருக்கேன்.
2: அக்கா, நீங்க அப்படி சுத்தமா பராமரிக்கிறதுனாலதான் நோய் இல்லாம கால்நடைகளை உங்களால பாத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சொன்னதையும் நீங்க கடைபிடிச்சிருங்க, தடுப்பூசி போட்டு இந்த நோயும் வராம பாதுகாத்துக்கோங்க.
3: கண்டிப்பா புள்ள.
2: அக்கா, அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு, அது மாமாவுக்கு தேவையான விவரம்.
3: என்ன புள்ள சொல்ற, மாமாவுக்கான விவரமா? என்ன அது?
2: ஆமாக்கா, பனைமரம் சாகுபடி பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமான விஷயம்தான் இப்ப சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: கண்டிப்பா கேட்டுக்கிறேன், யாரு என்ன விவரம்?
2: பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேளுங்க.

0: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில நாம வந்து அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா பாகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில பின்னி பிணைந்து பயனுள்ளதா இருக்குது. பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா பனை மரத்துல வகைகள் எதுவும் இருக்குதா சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பொதுவாக பனைமரம்னாலே வந்து மிகவும் உயரமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 25 to 30 feet உயரம் வளரக்கூடிய மரங்களும் இயற்கையில வந்து பறந்து விரிந்து இருக்குது. அதே போல 10 to 12 feet வளரக்கூடிய மரங்களும் வளர்ந்து நிக்குது. ஆக உயரத்தை சார்ந்து பனைமரத்தை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்.
0: மரங்களில் ஆண் பெண் என்பதை பிரித்தறிவது கடினம். அந்த வகையில பனை மரங்கள்ல ஆண் பனை பெண் பனை அப்படி எதுவும் இருக்குதுங்க சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பனை மரத்தை பொறுத்தவரை இது வந்து டயோசியஸ் நேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ஆண் மரம் தனியா இருக்கும், பெண் மரம் வந்து தனியா இருக்கும். ஆக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பனை மரத்தை பத்தி பேசும்போது. பெண் மரத்துல மட்டும்தான் பதநீர் வருமா, ஆண் மரத்துல பதநீர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெண் மரத்துல நமக்கு காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அதே போல பதநீரும் கிடைக்கும். ஆண் மரத்துல காய்கள் பழங்கள் கிடைக்காது, ஆனா பதநீர் கிடைக்கும். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. ஆண் பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய கிளைகள் இருக்கும். கிளைகளை தான் நம்ம விரல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த விரல்கள்ல நிறைய பூக்கள் வந்து கொதிஞ்சு காணப்படும். இதே இது பெண் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து காம்பற்றதாக காணப்படும். பார்த்துக்கோங்க, இதுல வந்து ஒரு பூங்குத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12 to 17 இல்லைன்னா 18 pooks வந்து நமக்கு வந்து காணப்படும். இதுதான் பனை மரத்தை வந்து நீங்க பார்க்கும்போது உடனடியாக நம்ம வேறுபடுத்தி காணக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரியும்.
0: பனை மரம் பொதுவாக எந்த மாதிரியான மண் வகைகளில் வளரக்கூடியது சார்?
1: பனை மரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணப்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனை மரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது. அதே போல வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பனை மரம் வந்து கடல் மட்டத்தில இருந்து சராசரியாக 75 meters உயரம் வரைக்கும் வந்து வரும். அதுக்கு மேல வந்து அதனுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
0: மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரும் தன்மை குறைவு. பனை மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் இருந்து சிறந்த விதைகளை எப்படி தேர்வு செய்யறது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: விதைகளை சேகரிப்பதற்கு வந்து தேர்வு செய்யப்படும் தாய்மரமானது அதிக பதநீர் மற்றும் பழ மகசூல் தருவதாக இருக்கணும். விரைந்து தொடர்ச்சியாக காய்க்கும் தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு, நோய் மற்றும் பூச்சியினுடைய தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. பனைமரத்துல வந்து நோய் தாக்குமா பூச்சி தாக்குமா? ஆமா தாக்கும், ஆனா மிக குறைந்த அளவுல இருக்கும். ஆனா ஒரு தாய்மரத்துல நோயினுடைய தாக்கம் இல்லை, பூச்சியினுடைய தாக்கம் இல்லை அப்படின்னா அந்த மரமானது வந்து மிக சிறந்த ஒரு மரமாக வந்து கருதப்படுது. ஆக பழக்காம்பினுடைய முனையில வந்து மஞ்சள் இளஞ்சாயம் தோன்றிய நன்கு முதிர்ச்சி உள்ள பழங்களை வந்து தாய்மரத்திலிருந்து விதைகளுக்கு சேகரிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒன்ஸ் சேகரித்த பிறகு வந்து விதைகளை வந்து நிழற்பாங்கான இடத்துல வந்து 3 weeks சேமிக்கணும். அதே போல வந்து சுருங்கிய எடையில்லாத துளையிடப்பட்ட விதைகளை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன ஆகும், முளைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏற்கனவே பனை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் போடும்போது அது முளைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கிறோம். முளைப்பு திறன் அப்படிங்கிறது வந்து சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35% குறைவாக இருக்கும். ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 35 to 65% வரைக்கும் தான். இந்த மாதிரியான விதை கன்றுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விதைகளை வந்து நாற்றங்காலில் வந்து நம்ம விதைக்கணும். பன விதையை வந்து நேரடியாக விதைப்பது வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனா இப்போ ஒரு வேளை ஒரு விவசாயி வர்றாரு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா இல்லை, பாரம்பரியமான பனை வளர்ப்பதற்கென்று உள்ள ஒரு இடம் அல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்து அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யும் போது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கன்றாக இதை உற்பத்தி செய்து தோட்டத்துல நீங்க நட்டினீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்றோம்ல, இறப்பின் விகிதம், அது வந்து மிக குறைவாக இருக்கும். கன்றுகளை நீங்க உற்பத்தி செய்து அதை வந்து நம்மளுடைய வயக்காட்டுல நம்ம நட்டினோம் அப்படின்னா உங்களுடைய சரியான ஒரு பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் 100% நீங்கள் அதை உறுப்பித்து கொண்டு வர முடியும்.

0: இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சாராம்சம், சிறப்பம்சம். சோ, நிலத்திணையில வந்து நேரடியாக விதைக்க மணல் அல்லது மண் மற்றும் மணல் கலந்த கலவையின பகுதியாக கொண்ட குழிகளில் 3 அல்லது 4 முழு பழங்களை விதைக்க வேண்டும். இது ஒரு தொழில்நுட்பம். அதன் பின்பு காய்ந்த இலைகளை கொண்டு குழியினை மூட வேண்டும். விதைகளை மழைக்காலங்களில் விதைத்தல் நல்லது. 3 வாரங்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். இதுதான் அதனுடைய விஷயம்.
1: இளம் கன்றுகளை நம்ம வந்து வளர வைக்கிறதுக்கு நாற்றங்கால் தயாரிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இப்ப மற்ற கன்றுகளை அப்படின்னாக்க விதைய போட்டு வளர்த்துடலாம், ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. பணம் பழத்தை வந்து நம்ம பாக்கெட்ல போட்டோம் அப்படின்னாக்கா பணம் கிழங்கு வந்து நீளமாக இருக்கும். அப்படிங்கல நமக்கு வந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பைகளை வளர்க்க முடியும். இதுக்குன்னு எப்படி கன்றுகளை வந்து நர்சரியா உண்டாக்குறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்ப நாற்றுகள் நம்ம வந்து உற்பத்தி செய்ய 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட மணல் கொண்டு உயர்பாத்திகளை அமைத்து விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். இன்னொன்று ஒரு வழிமுறை இருக்கு, அதை வந்து மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட 2 மீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட நாற்றங்கால் தொட்டிகளில் விதைகளை விதைக்கலாம். இது ஒரு வழிமுறை. முதல்ல வந்து நான் மணல் மேடு கொண்டு மேட்டு பாத்தி அமைச்சு அதில் வந்து விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 அடுக்காக கூட வந்து நீங்கள் வரிசையாக 1.5 மீல் ஒன்றாக வச்சு நீங்கள் நடவு செய்யலாம். இந்த மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அப்படின்னா வேர்கள் வந்து சீராக கீழே போய் வரும். அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்கணும். 5 சென்டிமீட்டர் உயரம் அந்த விதைகளுக்கு மேல மணலினால் மூட வேண்டும். 90 நாட்கள் கழித்து 1 அல்லது 2 இலைகள் துளிர்த்த நாற்றுகளை நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி நெகிழிப்பைகளில் மாற்ற வேண்டும். பாலிபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நெகிழிப்பைகள் வந்து மாற்ற வேண்டும். அதுல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50 சென்டிமீட்டருக்கு 12.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல அந்த நெகிழிப்பைகளில் 1 இலை விட்ட நாற்றுகளை வந்து நம்ம விதைச்சு அதை மேற்கொண்டு 1-6 மாதத்திற்கு பராமரிக்கும் போது ஒரு தரமான நாற்றுகளாக வளர்ந்து வயலுக்கு வந்து தயாராகி நிற்கும். இதுதான் வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை பனை மரத்தை பொறுத்தவரை.
2: என்ன மருதானேக்கா, பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பனை சாகுபடியில இருக்கிற தொழில்நுட்பங்களை பத்தி எவ்வளவு அருமையால புரிய வச்சுட்டாரு. இது தெரியாம உங்க மாமா இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு.
2: அக்கா, அதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மாமா வந்ததும் இங்கன கேட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிவிடுங்க.
3: கண்டிப்பா புள்ள, இப்ப கேட்ட 2 தகவலையுமே அவர்கிட்ட சொல்லிவிடுறேன்.
2: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க.
3: முத்தழகு, பலகாரங்களை கொண்டு வந்து என் வயிறை நிறைய வச்சது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்க வச்சு என் செவியையும் நிறைய வச்சுட்ட.
2: அக்கா, என்ன அடுக்குமொழி வசனமெல்லாம் பேசுறீங்க?
3: அட, நீ வேற புள்ள.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் 100 ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 வரை நடைபெற உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியான சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 MW மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க

0: அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் கேட்டு ரசிகர்கள், மதுரை தன்றல் தரும் திரை இசை காணங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

0: 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. இளமையில் ஓடிய கால்கள் இன்று மெதுவாக நடக்கலாம், ஆனால் வாழ்க்கை கற்ற பாடங்களை அவர்களின் வார்த்தைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தின் வேர்கள் அவர்கள், பாசத்தின் நிழல்கள் அவர்கள். நேற்றைய நினைவுகளை சுமந்து நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம். ஆமாம் நேயர்களே, ஒரு முதுமை கொண்ட, ஒரு பெரிய அனுபவம் கொண்ட பேர் அனுபவசாலிகள். அந்த நிகழ்ச்சி தான் இதுவரை நான். இந்த நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு? அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் கற்ற அனுபவங்கள் அதை நம்மளோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. சந்திக்கலாமா? வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சார் சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
4: சார், என்னுடைய பேர் வந்து கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம். நான் வந்து மதுரை வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் எல்இசியாக ஜாயின் பண்ணி 1987. இப்போ 2023 அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். மதுரையில் ஜாயின் பண்ணேன், திருநெல்வேலியில் ரிட்டையர் ஆனேன்.
3: நல்லதுங்க சார். அதாவது சார், நீங்கள் ப்ராவிடன்ட் ஃபண்டில் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துருக்கீங்க.
4: ஆமாம் சார்.
3: ஆனால் எனக்கு ஒரு என்னென்னா, உங்களுடைய அறிமுகத்து உங்க பேர் சொன்னீங்களே சார், இவ்வளவு பெரிய பேர் எப்படிங்க சார்? இது இயல்பா வந்து பெற்றோர் வச்ச பேராங்க சார்.
4: பெற்றோர் வச்ச பேர் தான் சார். ஆனால் நான் ஒரே பையன், எனக்கு கீழே 5 தங்கச்சி. நான் ஒரே பையங்கிறதுனால நான் பிறந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தான். தங்கச்சி பிறந்த ஊர் திருப்பணம், சரிங்களா? சிவகங்கையில் வந்து கௌரி விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அம்மா வந்து நான் பிறக்கணுங்கிறதுக்காக சாமி வேண்டிக்கிறாங்களாம். அதனால் கௌரின்னு பேர் வச்சாங்க, கௌரி கணேசரவ. அதனால் கௌரின்னு பேர் வச்சாங்க. அப்பா வந்து பாஸ்கரன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அம்மாவுக்கு கணேசனுங்கிறனால கணேசன். தாத்தா பேர் சொக்கலிங்கம். மதுரையில் பாண்டி தான் ஃபேமஸ், பாண்டி முனீஸ்வரன். அதனால் எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து பாண்டியன்னு வச்சுட்டாங்க. எல்லா பேரையும் சேர்த்து கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம். ஒரே ஆள், ஆனால் 5 பேர். சொக்கலிங்கத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா சொக்கன் நீங்கள் இன்னும் 6 பேராக கூட ஆகும். சொந்த ஊர் வந்து மதுரை தான் எனக்கு. அப்பா வந்து அங்கே வந்து வேலை பார்த்தாங்க சிவகங்கையில். அப்பா வந்து லைப்ரரியான நூலகர். அதனால் ஒவ்வொரு ஊராக போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தோம். தங்கச்சிகள் உரம் வெவ்வேறு ஊரில் பிறந்தாங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பிறந்தேன்.
3: கூட பிறந்தவங்க சார்
4: மொத்தம் 5 தங்கச்சியா சார் எனக்கு. எல்லாருக்குமே கௌரின்னு தான் பேர். கௌரி பரமேஸ்வரி, கௌரி சகாயவள்ளி, கௌரி மலர்விழி, கௌரி வீரகுணவதி, கௌரி ராஜேஸ்வரி.
3: சார், உங்களுடைய கல்வி வாழ்க்கை, அதாவது படிப்பு எந்த ஸ்கூலில் சார் படித்தீங்க?
4: நான் மதுரையில் வந்து 5 வரை வந்து புதூரில் ஆர்சி ஸ்கூல் இருக்குது சார். அந்த ஆர்சி ஸ்கூலில் 5 வரை படித்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து கன்னிராஜபுரம், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் கன்னிராஜபுரத்தில் அங்கே வேலை பார்த்ததுனால 5வது காப்பரிச்சு அங்கே எழுதுனேன். அறப்பரிச்சு அங்கே போயிட்டேன். அறப்பரிசு அப்போ 5-6 10th வரை இங்கே படித்தேன். திருப்பி +1 +2 மதுரைக்கு அலமீன் ஸ்கூலில், புதூர் அலமீன் ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் படிக்கலை, வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி கரஸில் வந்து எம்ஏ படித்தேன்.
3: அப்போ 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
4: 12th வரை. ஆமாம், 12th வரை படித்தேன். டிகிரி வந்து நான் காலேஜ் இது வேலைக்கு போனதுக்கு பின்னாடி எம்ஏ டிகிரி வாங்கினேன்.
3: பள்ளிக்கூட வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன சார் பண்ணீங்க?
4: 1980 வந்து +2 முடித்தேன். ஃபஸ்ட்டு செட் நாங்கள் தான். அது முடித்ததுக்கு பின்னாடி ஐடியில் 1 வருஷம் படித்தேன், ஸ்டெனோகிராஃபி. ஆனால் அதுக்கான வேலைகள்லாம் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் நிறைய வேலைகள் பார்த்தேன். ஏன்னா வீட்டில் வந்து அப்போ வந்து கஷ்டங்கள், 6 பேர், அப்பாவுடைய ஒரே சின்ன வருமானம். அப்போலாம் இந்த இப்போ மாதிரி பான் வித்து சில்வர் பூன் மாதிரிலாம் சம்பளம்லாம் உயரலை. அதனால் அந்த சம்பளத்தை வச்சு 6 பேர் 7 பேர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்கிறனால நான் வந்து அப்பாவுடைய பேலன் குறைக்கும் சின்ன சின்ன வேலைகள் போவேன். ஐடியில் நிறைய கம்பெனி, சிப்கார்ட்டில் நிறைய கம்பெனிகள் இருக்குது தெரியுமா, அதில் வந்து நிறைய வேலைகள் பார்த்தேன். ஈவன் நான் வண்டி கூட தள்ளியிருக்கேன். இங்கேருந்து நெல்பேட்டை வர லோடு ஏற்றிட்டு போய் பின்னாடி தள்ளிகிட்டே போயிருக்கேன். 5 ரூபா தருவாங்க. கடைசியில் புதூர் மெடிக்கல்ஸ் இருக்குது தெரியுமா, புதூர் மெடிக்கல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை பார்த்தேன். 1900

0: 85ல் வந்து அப்போ தான் வந்து எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது வேலைக்கு போகணும், இந்த வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன், பரிசு எழுதினேன், பாஸ் பண்ணேன். 87ல் நம்ம வருங்கால வகுப்பின் அலுவலகத்தில் எல்டிசியாக ஜாயின் பண்ணேன் சார். மதுரையில் தான் சார் ஜாயின் பண்ணேன், மதுரை சொந்த ஊர். மதுரையிலேயும் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் மதுரையிலே வேலை பார்த்தேன்.
1: உங்களோட முதல் நாள் அந்த வேலை பார்க்க அனுபவம்லாம் ஞாபகம் இருக்கா?
0: அப்பா வந்து முத முத அந்த கவரை கொண்டாந்து என் கையில் கொடுக்கும்போது, செலெக்ஷன் ஆர்டர் கண்டு கொடுக்கும்போது அப்பா கண்ணிலையும் கண்ணீர், என் கண்ணிலையும் கண்ணீர். வேலைக்கு சேரும்போது வந்து முத முத வந்து எனக்கு கொஞ்சம் பயந்தான் இருந்தது. ஆஃபீஸில் சேரும்போது முத முத பயந்தான் இருந்தது. படித்து முடித்த காலகட்டத்துக்கும், 80ல் முடித்தேன், 87 சேர்றேன், ஒரு 7 வருஷ காலம் இங்கிலீஷுங்கிறதே மறந்து போச்சு. ஆனால் ஆஃபீஸில் வந்து இங்கிலீஷ் தான், ராமன் எழுத சொன்னால் ரமன் அப்படின்னு தான் வாசிக்கிறது கூட எனக்கு வந்து உச்சரிப்பு வந்து அந்த விட்டு போச்சு, டச் விட்டு போச்சு. மடசாமியாக மாடசாமியாக கூட குழம்புவேன், எம்ஏடிஏ அந்த மாதிரிலாம். ஆனால் எனக்கு குருவாய் இருந்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேர், என்னுடைய சீனியர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் தப்பு, இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி வேலை பார்க்கணும், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு தெம்பு கொடுத்தாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. அவங்களுடைய அந்த இதைத்தான் வேலை வாக்காக எடுத்துக்கிட்டு என்னுடைய பணியை நான் தொடங்க ஆரம்பித்தேன் சார்.
1: சரிங்க சார்.
0: முத முத வந்து பீடி கம்பெனி இருக்குல்லையா, நம்ம திருநெல்வேலியில் பீடி நிறைய சுற்றுறாங்க, கணேஷ் பீடியாக தான். அதுக்கு அது வந்து செக்ஷன் வந்து 22 மதுரையில், செக்ஷன் 22 அந்த பீடி கம்பெனிக்கான வேலையில் வந்து என்னை போட்டாங்க. முதல்ல வந்து லெஜர், அந்த காலத்தில் வந்து 87 வந்து லெஜர், இப்போ தான் ஆன்லைனில் வந்துருச்சு. அதில் வந்து பேர் எழுத சொன்னாங்க, பேர், அக்கௌண்ட் நம்பரு, அவங்களுடைய அப்பா பேர், ஏஜு, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து எழுத சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 500-600 எழுதிக்கிட்டே இருக்கும். அதுதான் எங்களுக்கு கொடுத்த முதல் வேலை. அப்புறம் அக்கௌண்ட்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறது, எப்படி கிளைம்னா என்ன, ஃபார்ம் 13 என்ன, ஃபார்ம் 19 என்ன, ஒவ்வொரு நாள் சொல்லி கொடுத்தாங்க.
1: மாத சம்பளம் எவ்வளோங்க சார் உங்களுக்கு?
0: சார், நான் வேலைக்கு சேரும்போது வந்து 260 பேசிக் அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் ஜாயின் பண்ண உடனே வந்து 950 பேசிக்னு வந்தது. அப்போ தான் அங்கே வந்து பானு வித்து சில்வர் பொண்ணு எங்கள் சீனியர் வந்து எங்களை சொன்னாங்க, உண்மையிலே வந்து அந்த முத மாத சம்பளம் வாங்கும்போது அப்போலாம் சம்பளம் கையில் தான் சார் கொடுப்பாங்க. அந்த வாங்கின சம்பளத்தை முதல்ல எங்கள் அம்மாவோட கொண்டு தான் சார் கொடுத்தேன். அம்மா அதை வாங்கி கொண்டு அப்படியே சாமிகிட்ட வச்சு சாமியை கும்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முத முத பையன் வேலைக்கு போயிருக்கான், 5 தங்கச்சிகள் கரையேற்றணும். அந்த நினைப்புலேயே இருந்தவங்க எப்படி கரையேற்ற போகிறோங்கிற நினைப்பில் இருந்தவங்க அந்த சம்பளம் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இனிமேல் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையே சம்பளம் எனக்கு கொடுத்தது, என் வேலையை வந்து எனக்கு அவங்களுக்கு.
1: இப்போ அரசு துறை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன்லாம் வரும்.
0: ஆமாம் சார்.
1: உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ரொமோஷன், எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீ போயிருக்கீங்க சார்?
0: நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து எல்டிசிலேருந்து யூடிசியாக ப்ரொமோஷன் ஆனேன் சார். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் சூப்பர்வைசர், செக்ஷன் சூப்பர்வைசராக மெட்ராஸுக்கு ப்ரொமோஷன் ஆனேன். மெட்ராஸில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். திருப்பி அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வந்து எஸ்எஸ்ஆவே போனேன். ஆனால் அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் ஆனேன், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகிட்டேன். ஸோ 3 ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன், எல்டிசி, யூடிசி, எஸ்எஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்.
1: 3 ப்ரொமோஷன், 3 ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கீங்க.
0: ஆமாம் சார்.
1: சரிங்க சார். இப்போ ப்ரொமோஷன்லாம் போன பிறகு உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய வேலை எப்படி சார் இருந்துச்சு?
0: சார், ஒவ்வொரு ப்ரொமோஷன்லேயும் வந்து வேலை போல் கொஞ்சம் கூடும். ஏன்னா யூடிசிங்கும் போது வந்து எல்டிசி யூடிசி வந்து ஏறத்தாலும் ஒரே மாதிரி இருந்தாலும் செக்ஷன் சூப்பர்வைசர்ங்கிற போது ஒரு 6 பேரை வந்து நம்ம வந்து கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னால் ஒரு 2-3 குரூப்பு கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலை போல் கூடும். நம்ம அவங்ககிட்டருந்து வர்ற இதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம முடித்தா தான் நம்ம வந்து இல்லைன்னு தேக்கி வச்சோம்னா வந்து சரிப்படாது, ஃபைல்கள்லாம் நிறைய வரும். அது அன்னைக்கு வந்து கிளியர் பண்ணோம்னா அன்னைக்கு முடிச்சிடலாம். நம்ம தேக்கி வச்சோம்னா நம்மளுடைய பேரை வந்து கூட்டிகிட்டே போகும். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து அன்னைக்கு வேலையை அன்னைக்கே முடிச்சிருவேன்.
1: சரி சார். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்லாம் போனேன்னு சொன்னீங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: சென்னை போனேன், திருநெல்வேலாம் சொல்கிறீங்களே.
0: ஆமாம் சார்.
1: அப்போ இப்போ குடும்பத்தை எப்படி சார் வந்து அதுக்கேற்றப்பில் எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்க?
0: எங்கள் குடும்பத்தை என் மனைவி வந்து பார்த்துட்டாங்க சார், எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. என் மனைவி வந்து திருநெல்வேலியில் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா மதுரையில் இருந்தாங்க சார். நான் ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்கள விட்டு திருநெல்வேலியில் அவங்கள மீட் பண்ணிவிட்டு மதுரை வந்து அப்பா அம்மா மீட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன், மெட்ராஸ் போனேங்களாம். ஒரு வாரம் கழித்து திருப்பி வருவேன், அங்கே போவேன், திருப்பி மதுரைக்கு வருவேன், திருப்பி மெட்ராஸ் போவேன். இப்படி தான் ஒரு வாரம் வாரம் வருவேன். குடும்பத்தை பார்க்குறதுக்காக வந்து வாரம் வாரம் வருவேன். ஏன்னா அப்பா அம்மா இங்கே இருக்கா, தனியாக இருந்தாங்க, என் ஒய்ஃபு தனியாக அங்கே வேலை பார்த்தாங்க.
1: உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து 1991 எங்களுக்கு திருமணம் ஆனது சார். என்னுடைய 35வது வயசில் மனைவி பேர் ஜெயலட்சுமி. அவங்க வந்து இப்போ வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கில் டிப்டி டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட்டாக இருக்காங்க, கூட்டுறவு தணிக்கை துறையில் துணை இயக்குநராக இருக்காங்க. எங்களுக்கு குழந்தைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது.

0: என்னுடைய 55வது வயசில் திருநெல்வேலி போன பிறகு எங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க, ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. இப்போ அவங்களுக்கு 9 வயசு ஆகுது, 4வது படிக்கிறாங்க மதுரையில்.
1: உங்களுடைய மனைவியுமே வந்து வேலை பார்க்கறதா சொல்கிறீங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: நீங்கள் ஒரு பக்கம் வேலை மத்திய அரசில், மனைவி வந்து மாநில அரசு வேலை பார்க்குறாங்க.
0: ஆமாம் சார்.
1: அப்போ எப்படி சார் குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போனீங்க? அதில் என்ன நீங்கள் சவால்களாக சந்தித்து எப்படி வந்தீங்க
0: சார்? ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல இருக்காங்கிறது வந்து மதுரையில் ஒரு 6 வருஷம் இருந்தோம் ரெண்டு பேருமே. அவங்களும் இங்கே வேலை பார்த்தாங்க, நானும் இங்கே வேலை பார்த்தேன். மெட்ராஸுக்கு போனதுக்கு பின்னாடி, சென்னைக்கு போனதுக்கு பின்னாடி அவங்க வந்து திருநெல்வேலி போயிட்டாங்க. திருநெல்வேலியில் வேலை பார்த்தாங்க. வாரம் ஒரு முறை சந்திப்போம், அவ்வளோதான். முதல் நாள் போய் ஆகுமே, மறுநாள் கிளம்புவேன், அப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து அப்போ வந்து எங்களுக்கு பொறுப்புகள் இல்லை, குழந்தைகள் இல்லை. அதனால் வந்து அதை நாங்கள் வந்து எளிதாகவே எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கு பின்னாடி வந்து வெவ்வேறு ஊரில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறனால ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்க போகிற இடத்துக்குலாம் நான் போக ஆரம்பித்தேன். அவங்க வந்து இப்போ திருநெல்வேலியில் இருந்தாங்க, நான் திருநெல்வேலியில் ரிட்டையர் ஆனேன். அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வந்தேன். திருநெல்வேலியே ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் போட்டாங்க. நான் அவங்க பின்னாடியே பிள்ளைகளை கொண்டு கோயம்புத்தூர் போயாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க விழுப்புரம் போட்டாங்க, விழுப்புரத்துக்கும் போனோம். இப்போ விழுப்புரத்தில் திருப்பி மதுரை வந்தாச்சு, நானும் மதுரை வந்தேன். ஸோ என் பின்னாடி அவங்க வர்ற காலம் போய் அவங்க பின்னாடி நான் போயிட்டேன், அவ்வளோதான். 55 வயசில் குழந்தை பிறந்ததுனால கரெக்டாக 5 வயசு வரும்போது நான் ரிட்டையர் ஆகிட்டேன். குழந்தைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ என் மனைவி நிம்மதியாக வேலை பார்க்குறாங்க, நான் குழந்தைகளை பார்த்து நிம்மதியாக இருக்கேன்.
1: சரிங்க சார், குழந்தைங்க சொல்கிறீங்க, குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க இப்போ?
0: புதூரில் நிக்கல்சன் இங்கிலீஷ் நர்சரி ஸ்கூல், அதில் வந்து 4வது படிக்கிறாங்க. 9 வயசு ஆகுது அவங்களுக்கு.
1: சரிங்க சார்.
0: ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ரிட்டையர்கள், ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும்.
1: சரி சார், இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் வந்து எத்தனை, ஒரு 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்குமா?
0: ஆமாம் சார், 36.
1: 36 ஆண்டுகள்,
0: 28 வருஷம் மதுரை, 2 வருஷம் சென்னை, 6 வருஷம் திருநெல்வேலி.
1: இந்த அனுபவங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமாக மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா
0: சார்? முக்கியமாக வந்து சொல்லணும்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆல் இண்டியா கல்ச்சரல் மீட்டும் வைப்பாங்க சார். அந்த ஆல் இண்டியா கல்ச்சரல் மீட்டுக்கு இங்கே வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. எனக்கு வந்து என்னுடைய நண்பர் கணேசன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கரகாட்ட கலைஞர். அவர் வந்து எனக்கு வந்து அந்த கரகத்தை சொல்லிக் கொடுத்தார். அதை வந்து நான் ஆஃபீஸில் ஆடி அதெல்லாம் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து 2 தடவை, ஒரு தடவை உஜ்ஜயினிக்கும் ஆல் இண்டியா லெவலில், அது உஜ்ஜயினிக்கும் ஒரு தடவை மங்களூருக்கும் போயிட்டு வந்தோம். இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஆண்டு விழாக்கெல்லாம் நடக்கும், ரெக்ரேஷன் கிளப்பு, மனமொழி மன்றம், அது அப்புறம் யூனியன், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ வந்து நான் வந்து யார் குற்றவாளி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை எழுதி அதில் எங்களுடைய ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் நடித்து அதை நான் இயக்கி, அது ஒரு என்னுடைய மறக்க முடியாத நடக்கும். என்னுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க யாராலுமே யாரையுமே என்னால் மறக்க முடியாது. அப்துல் கதர்னு ஒருத்தர், அவர் மறந்துட்டார். அவர் தான் எனக்கு வேலைலாம் என்னன்னு சொல்லி கொடுத்தார். அந்த வேலையில் வந்து என்னென்னா, ஓரளவு வந்து என்னால் அந்த வேலையை வந்து நிறைய செய்ய முடியல. அதனால் நான் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் ஆஃபீஸ் ஃபோன் ஒன்று ஃபைலை தீர்ப்பு பண்ணேன். கண்ணாப்பின்னு வச்சார், எப்படி வந்து நீ ஆஃபீஸில் விட்டு அந்த ஃபைலை வந்து நீ தூக்கிட்டு போகலாம், நீ வீட்டுக்கு கொண்டு போகிற, டெஃப்ட் ஆகி போச்சு, இல்லை தீ பிடிச்சிருச்சு, இல்லை வெளில வந்துருச்சு, ஏதோ ஒன்று ஆஃபீஸ் ஃபைல், ஆஃபீஸ் ஃபைலில் நீ எப்படி தூக்கிட்டு போகலாம், எந்த காரணம் கொண்டும் ஆஃபீஸ் ஃபைலை தூக்கிட்டு போகக்கூடாது, உன் டியூட்டி டைம் என்னவோ அந்த டியூட்டி டைமில் நீ இங்கே உட்காந்து வேலை பார். அதை நான் இன்றைக்கு வரையும் கடைப்பிடிச்சேன் சார். அப்டூ ரிட்டையர் பண்ணுறது நான் கடைப்பிடிச்சேன். அதை என்னால் மறக்கவே முடியாது சார்.
2: இதுவரை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய்க்கிழமை 8:30 மணிக்கு கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள்

மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை தனிச்சையம் கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள். மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டான அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்எஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

நேரம் இரவு 8:46, இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். இது கேட்கலாம் மதுரை தண்டல் தரும் திரைசை கானங்கள்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15 34 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி தான் மதுரை தென்றல். முதலாவது பாடலாக ஆதவன் திரைப்படத்திலிருந்து

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என்

0: மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
1: வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பயன்படுத்துகிற பல தொழில்நுட்பங்கள் என்னை சார்ந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை தான். நான் என்னோட சொந்த துறையில் மட்டும் பயன்படுத்தப்படலை, என்னோட கொள்கைகள் வேதியியல், உயிரியல், மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற பிற துறைகளிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. பல புதுமைகளும் கண்டுபிடிப்புகளும் என்னுடைய துறை கொள்கைகளால் ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என் துறையில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்துக்கிட்டு வர்றாங்க. புதிய கண்டுபிடிப்புகள், அதன் மூலமாக முன்னேற்றமும் நிகழ்ந்து வருது. பொதுவாக சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு அடிப்படை அறிவியலாக தான் நான் இருக்கிறேன். இப்படிக்கு இயற்பியல். ஆமாம், இன்றைக்கி இயற்பியல் சார்ந்த பல சுவையான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நமக்கு சொல்ல நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமரன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: பொதுவாக இந்த இயற்பியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பயன்படுதுங்க சார்?
2: அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் தான் அது. இயற்பியல் எல்லோரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறியாமலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இயற்பியல் தத்துவப்படி தான் நம்ம இயங்கவே செய்கிறோம். நம்ம காலையில் கண் விழிக்கிறதுலேருந்து தூங்கும் வரைக்கும் நம்ம பயன்படுத்த அனைத்து பொருள்களோட இயக்கத்துலேயும் இயற்பியல் முக்கியமாக இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன ஒரு எண்ணம் மக்களிடம் இருக்குன்னா, இயற்பியல் என்றாலே ஒரு கரும்பலகைக்கு முன்னால் நின்று கொண்டு சிக்கலான சமன்பாடு ஈக்குவேஷன்ஸ் எழுதி, இல்லை வெள்ளை நிற ஒரு ஆய்வக சீருடை அணிந்து ஒரு ஆய்வகத்திலேயே நள்ளிரவு வரை வேலை செய்யும் ஒரு அப்படி ஒருவர் தான் நினைவுக்கு வருவாங்க.
1: ஒரு சயின்டிஸ்ட்
2: மாதிரியே தான். இயற்பியலாளர்னாலே ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஞ்ஞானத்தை வழியில் அதில் ஒர்க் பண்ணுறவங்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆப்பிள் மரத்தடையில் உட்காந்துருக்க ஐசக் நியூட்டனோ, இல்லை கலைந்த தலைமுடியுடன் இருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியல் மேதைகள் தான் நினைவுக்கு வரலாம். இப்படியே இயற்பியலை பார்த்ததுனால இயற்பியல் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட மேதைகளின் கூடம் என்பது போலவும், இல்லை இயற்பியல் மிகவும் கடினமானது, இல்லை இயற்பியலில் வந்து அறிவியலாளருக்கு மட்டும் அப்படிங்கிற எண்ணமே மக்கள் மத்தியில் இருக்கு.
1: சம்மந்தமே இல்லைங்கிற,
2: யாராவது பொதுவாக ஒரு அறிவுபூர்வமாக பேசினாலும் இவர் பெரிய ஐன்ஸ்டீனோ அப்படின்னு சொல்கிறேன், ஐன்ஸ்டீன் போல அப்படின்னு சொல்கிற மாதிரியான உதாரணத்துக்கூட இயற்பியலாளர் ஐன்ஸ்டீனை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு எண்ணம் உருவானதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்பியல் படிக்கிற மாணவர்கள் வர்றதே கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. கஷ்டமான பாடங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட உருவாகிடுச்சு. அடிப்படை அறிவியலுக்கான மாணவர்கள் சேர்றதே குறைந்துக்கிட்டு வருது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கணிதம் தெரிஞ்சால் தான் இதை படிக்க முடியும், கணிதத்தில் மேதமே இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் இயற்பியல் அப்படி இல்லை. நம்ம அவ்வளவு ரொம்ப பார்த்து பயப்படுற அளவுக்கான விஷயம் இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கி தான் இருக்கோம். ஆக இயற்பியல் வந்து பல்கலைக்கழகங்களுக்கும் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கும் பாடப்புத்தகங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை. நம்ம உணர்ந்தாலும் உணராட்டினாலும் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இயற்பியலை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க நிபுணர் தான். நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருமே இயற்பியலை பயன்படுத்துகிற நிபுணர் தான். உதாரணத்துக்கு நம்ம சைக்கிளை புதுசாக ஓட்ட பழகும் போது தடுமாறி தடுமாறி ஓட்டியிருப்போம். கொஞ்சம் நம்ம நல்லா பழகிட்டோம், யாராவது பிடிச்சி கூட நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு நம்ம அறியாமலே ஒரு சென்டர் ஆஃப் மாஸுங்கிற பொருளின் ஈர்ப்பு மையம், அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தம் சொல்கிற ஆங்குலர் மொமெண்டம், இதில் கூட சமரசம் செய்து தான் நம்ம சைக்கிளை ஓட்டுறோம். இதெல்லாம் நம்ம இயற்பியல் தெரிஞ்சு பண்ணுறதில்லை. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் சைக்கிள் ஓட்ட முடியும்.
1: சைக்கிள் ஓட்டுறப்போ வந்து நம்ம வந்து இடுப்பு உழைக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சைக்கிள் வந்து கோணல் மணலாம் போகும், சாயும், எல்லாம் செய்யும். அந்த புவியீர்ப்பு மையம் நடுவில் நிற்கணுங்கிறது கூட நமக்கு தெரியாது.
2: அது நம்ம இயற்பியல் நினச்சி பண்ணுறதில்லை. நம்ம பழகிட்டோன்னா நம்ம சாதாரணமாக ஓட்டுறோம். நல்லா ஓட்ட தெரிஞ்சக்கப்புறம் முதல்ல நம்ம எப்படி ஏன் திணறணும்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம இயற்பியலோட அடிப்படையும் தெரியாமலே நம்ம சைக்கிளை ஓட்ட பழகிடுறோம். அங்கே முழுக்க முழுக்க ஆட்சி செய்கிறது இயற்பியல் தான். அது நேராக ஓடுது, வேகம் எடுத்துருச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக ஓடுதுங்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது இயற்பியல் தான். அதே மாதிரி ஒரு நல்லா காஃபி குடிக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குன்னா அதை ஏதாவது கரண்டி வச்சு கிடக்கிறது, இல்லைன்னா டம்ளர் வச்சு ஆற்றி அதை சூடை குறைக்கிறது, சுற்றுப்புற சூழல் அதில் இருக்க வெப்பநிலை இதை விட வெப்பநிலை கம்மியாக இருக்கனா அந்த சூடை அது எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது, அதுவும் இயற்பியலோட அடிப்படை தான். தெர்மோடைனமிக்ஸ் தான் அங்கே இருக்குது.
1: ஸோ இயற்பியல் நினைக்கிறோம் வந்து காற்று அடிக்கிறனால வந்து ஆறிடுது அப்படின்ட்டு.
2: ஒரு சூடான பொருள் சுற்றுப்புறத்தை விட அதோட வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெப்ப கடத்தல் மூலம் அது வெப்பத்தை இழக்க ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் குறையும். ஸோ அது இயற்பியல் தான். ஆனால் இயற்பியல் தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்தி சூடு ஆடுற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியுது. இல்லை ஏதாவது ஒரு தண்ணீரில் கொஞ்சம் நேரம் அந்த டம்ளரை வச்சு கூட வெப்ப

0: வெளியேற்றுவோம். ஸோ அதில் அடிப்படை இயற்பியல் இருக்க தான் செய்யுது. இயல்பா நம்ம நம்மளோட நம்ம அம்மாக்களுக்கு இயற்பியல் நல்லாவே தெரியும். அவங்க இயற்பியல் படிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. அடிப்படையில் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா வெப்பத்தை கடத்தும் பொருளாக இருக்கும். அலுமினியமாக இருக்கும், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுவாக இருக்கும், இல்லை காப்பர் பாட்டம் வெசலாக இருக்கும். இது எல்லாமே வெப்பத்தை கடத்தும் பொருள்கள். ஸோ எப்போ வெப்பத்தை கடத்தும் பொருளால் தான் நம்ம வெப்பத்தை அடுப்புலேருந்து அதுக்கு ஹீட்டை கொடுத்து நம்மளால் ஒரு பொருளை சூடாற்ற முடியும். அதேக்கு ஈக்குவலாக வெப்பத்தை கடத்தா பொருளுக்கும் அடிப்படையில் வேலை இருக்குது. ஒரு சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கணும்னா நீங்கள் ஒரு பிடி துணியோ இல்லை அதுக்கு இருக்க ஒரு மர கைப்பிடியோ, அது வந்து வெப்பத்தை கடத்தாத பொருள். இந்த வெப்பத்தை கடத்தாத பொருள் இல்லைன்னா ஒரு சூடான பாத்திரத்தை நம்மளால் கையாள முடியாது. ஸோ வெப்பத்தை கடத்தும் பொருளுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ ஒரு கிச்சனில் அடுப்படியில், வெப்பத்தை கடத்தா பொருளுக்கும் அங்கே வேலை இருக்குது. அதே மாதிரி மின்சாரத்தை கடத்துகிற நல்ல காப்பர் கம்பி இல்லை அலுமினியம் வயர், இதுதான் மின்சாரத்தை நல்லா கடத்தும். அதுதான் நம்ம வீட்டில் வயரிங்க எல்லாம் பயன்படுத்துகிற காப்பர் வயரிங் போட்டிருப்போம். ஆனால் சுவிட்சுக்கு வந்து மின்சாரத்தை கடத்தாத பொருள் தான் சுவிட்ச் பொருளாக இருக்க முடியும். அதுவும் ஒரு மெட்டல் மின்சாரத்தை கடத்துகிற போது நம்ம சுவிட்சை மின் பொருள் சாதனங்களால் இயக்கவே முடியாது. இப்போ மின் சாதனங்கள் மின்சாரத்தை கடத்துகிற பொருளுக்கு என்ன வேலை இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வேலை, சமமான வேலை மின்சாரத்தை கடத்தாத பொருளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம கிச்சனில் வெப்பத்தை கடத்துகிற பொருளுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ, அதே மாதிரி வெப்பத்தை கடத்தாத வெப்பத்தை நம்ம கைக்கு கடத்தாத பொருள் பிடி துணியோ இல்லை ஒரு மர கைப்பிடியோ இருந்தால் தான் நீங்கள் சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கவே முடியும். ஸோ இந்த இயற்பையில் நம்ம அம்மாக்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு பிடி துணி பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. கைப்பிடி வந்து ஒரு வெப்பம் கடத்தாத பொருளாக இருக்கும். இதெல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறது தான்.
1: இயற்பையில் தெரியாமையே வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு
0: தான் இருக்கும். இயற்பையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட டெய்லி காலை முழிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும்
1: பயணிச்சுக்கிட்டே
0: தான் இருக்குது. இயற்பையில் என்பது இந்த உலகம் எப்படி வேலை செய்யுது என்ற மிகவும் இயற்கையான குழந்தைத்தரமான கேள்விக்கு விடைக்கான மனிதனுக்கு முயற்சியை தவிர வேறில்லை. அதுதான் இயற்பியல்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தை அறிவதற்கான வழிகாட்டி புத்தகமும் நம்ம பார்க்குற கேட்குற உணர்கிற ஒவ்வொன்றின் பின்னணியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அறிவியல் தான் இயற்பியல். ஸோ இயற்பியல் அது மாதிரி ஒரு பொருள் எப்படி நகழுது, பொருள் வேம நகன்றிருக்க பொருள் எப்படி நிற்குது, இது எல்லாத்துக்குமே இயற்பியலை வச்சு தான் காரணம் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற அத்தனை வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை மின் சாதனங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறது எல்லாமே இது அடிப்படையாக வந்தது தான். இதுக்கு எளிய விதிகளை கிட்டத்தட்ட 300 ஆண்டுக்கு முன்னாடியே ஐசக் நியூட்டன் கொடுத்துட்டாரு. 3 நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா இயக்கமும் இருக்குது. ஸோ அதை சொல்லித்தரது, அந்த இயக்கத்தை நம்ம புரியணும்னா அந்த நியூட்டன் விதிகள் தெரியணும். அதை வெற்று அடுத்து டெக்னாலஜி வைஸாக அதை மேம்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டுருக்க அத்தனை சாதனங்கள், அத்தனை இயங்குகிற இயக்கத்தில் இருக்கிற அத்தனை சைக்கிளாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மகிழ்ந்து வந்து காரோ பஸ்ஸோ இல்லை ஃப்ளைட்டு, எல்லாத்துக்கும் இந்த நியூட்டனோட இயக்க விதிகள் தான் அடிப்படை. அதை வச்சு பில்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் இத்தனை 300 வருடத்தில் இன்றைக்கி மிக வேகமாக பயணிக்கக்கூடிய அல்ட்ராசானிக் விமானங்கள் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ நியூட்டன் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் வந்து வெளிப்புற விசை வெளியிருந்து ஒரு விசை செயல்படாத வர ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்வில் தான் இருக்கும், இயக்கத்தில் இருக்கிற பொருள் இயக்கத்திலே தான் இருக்கும். ஓய்வில் இருக்க பொருளாக வெளியிருந்து ஒரு விசை கொடுக்க நம்மளால் அதை நகட்ட முடியாது, அதுவாக தானே நகலாது. ஒரு இயக்கத்தில் போய்கிட்டு இருக்கிற பொருள் வெளியிருந்து ஒரு விசை அது மேலே செயல்படாத வரைக்கும் இயக்கத்தை தானே நிப்பாட்ட முடியாது. இதை நிலைமம் சொல்லுவோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு பேருந்து நின்றுட்டு இருக்கிற பேருந்து திடீர்னு கிளம்புச்சுன்னா, நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் பேருந்து ஸ்டாப்ல நிற்கி நம்ம கவனிக்காத சடனாக கிளம்புச்சுன்னா நம்ம பின்னோக்கி சாய்வோம். ஏன்னா பேருந்து வேகமாக கிளம்புது, நம்ம உடம்புல 0 வெலாசிட்டி நம்ம இயங்காமல் நிலைத்து ஒரு இடத்துல இருக்கிறோம், அது வேகமாக கிளம்பிடுச்சு. அப்போ அந்த நம்ம நிற்கிற அந்த பேஸ் பேருந்தோட அடிப்பாங்க இருக்கு இல்லையா, அது நகன்றோம். நம்ம உடம்போட மேல் பகுதி வந்து 0 வெலாசிட்டில இருக்குது, அதால் திடீர்னு அதெல்லாம் நகல முடியாது, நிலைமம். அப்போ என்ன பண்ணுது, அது பின்னால் அது நிற்க நிலையம் முயலுது, அது அப்போ பின்னால் சாயிரும். இதாவது வேகமாக போயிட்டு இருக்க பேருந்து சடனாக நின்றுச்சுன்னா முன்னால் சாய்வோம். ஏன்னா பேருந்து 0 வெலாசிட்டிக்கு வந்துருச்சு, அது வேகத்தை குறைச்சி 0க்கு வந்துருச்சு. நம்ம உடம்புல பேருந்தில் இருந்த அதே திசை வேகம் அந்த வெலாசிட்டி நம்ம உடம்புல இருக்குது, அதெல்லாம் டக்கு நிற்க முடியாது. இப்போ இது முன்னால் போய் தான் நிற்கும், நம்ம ஷாராக இல்லைன்னா போய் முட்டிடுவோம்.
1: அதனால தான் வந்து சடன் பிரேக் போடுறப்ப நம்ம முன்னாடி
0: முன்னால் சாயிரும். ஸோ இதில் இப்போ நமக்கு பழகி அடிச்சு தொடர்ந்து போய் பழகிட்டோன்னா பிரேக் அடிக்க போகிறாங்க, இல்லை பிரேக் விழுகுதுன்னா நமக்கு டக்குனு எதாவது கைப்பிடி பிடிப்போம், இல்லை காரில் போகிறோம்னா சீட் பெல்ட் போட்டுருக்கணும், அது நம்மளை காப்பாற்றும் போய் இதில் முட்டிடாமல் இருக்கிறதுக்கு, இல்லை ஒரு கம்பியை பிடிச்சி நம்மளை காப்பாற்றிக்கிறோம். ஸோ இது எல்லாமே இயற்பியல் தான். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்போ இது எல்லாமே அது இனர்ஷியாங்கிற கொள்கைப்படி தான் அது இயங்கு தான். இனர்ஷியா நமக்கு தெரியாது, அதை நினச்சி நம்ம பண்ணுறதில்லை. நம்ம அறியாமலே வேகமாக நிற்கிறாங்கன்னா பிரேக் போடுதுன்னா நம்ம கம்பியை பிடிக்கிறோம், இல்லை நிற்கும் போது கிளம்புதுன்னா சாய்வோம் நமக்கு தெரியும், அப்புறம் நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கிறோம். ஸோ அதுவும் இயற்பியல் தான். ஸோ ஒரு பெரிய நட்சத்திரம் உருவாகி அது வெடிச்சு செதுறதுங்கிறோம் பிக்பேங் தியரி படி பார்த்தா யூனிவர்ஸே அப்படி தான் தோன்றியிருக்கு. அதிலிருந்து மூளையில் உருவாகும் சிறிய எண்ணம் வரை பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே நடக்கிறதுக்கு ஆற்றல் தேவை. ஸோ ஆற்றல் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுமே தவிர ஆற்றல் புதுசாகவும் உருவாகிறது இல்லை, இருக்கிற ஆற்றல் அழிகிறதும் இல்லை. ஸோ அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் மொத்த யூனிவர்ஸில் இருக்கிற ஆற்றல் அப்படியே தான் இருக்கும். அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. ஆற்றல் உருவாகிறது இல்லை, வேறு விதமாக தான் மாறுது. ஸோ ஆற்றல்

0: பாரா கோட்பாடுன்னு சொல்கிறோம். ஒரு கார் ஓட்டுறோன்னா நம்ம ஊத்துற பெட்ரோல், ஏதோ பெட்ரோலோ டீசலோ நம்ம ஊத்துறது, அது வேதியியல் ஆற்றல் அது உள்ளே வச்சிருக்கு. அது இயங்கும் போது அந்த ஸ்பார்க் பிளக்கில் அது கம்பஷன் நடந்து அது அந்த பிஸ்டனை இயக்குது, அது போய் டயர் இயக்காற்றலாம் மாறுது, அது டயரை சுத்த வைக்குது. இப்போ அப்படி சுற்றி போய்கிட்டு இருக்கிற போது நம்ம ஒரு பிரேக் போடுறோம் அப்படின்னா ஒரு உராய்வு விசை அந்த பிரேக் பெடலில் செயல்பட்டு அதுவும் ஆற்றல் மாற காணா போக முடியாது. அது வெப்பமாகவும் உராய்வு விசையினால் அது வெப்பத்தை வெளிப்படுத்தி அந்த டயரை நிப்பாட்டுது. ஸோ அந்நேரம் அந்த ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும், அந்த டயரை நிப்பாட்டுறதுக்கான ஆற்றல் அது போய் அங்கே போய் முடியும். ஸோ ஆற்றல் வந்து ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற முடியுமே தவிர அதுக்கான ஆற்றல் வந்து புதுசாகவும் தோன்ற முடியாது, காணாமவும் போக முடியாது. ஸோ இது இயற்பியல் அதுக்கு தத்துவங்களை வழிவகுத்து வச்சிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்றப்பல சாதனங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு வகுப்புலேயே சொல்லுவாங்க, ஒரு கார் வேகமாக போகிறதுக்கு முக்கியமாக எது தேவைன்னு ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டோன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சலரேட்டர் வேணும் இல்லை உள்ள அந்த பெட்ரோல் டீசல் வேணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆசிரியர் அப்போ சொல்லுவார், அது வேகமாக எவ்வளோ வேகமாக போனாலும் நிறுத்த முடியுங்கிற பிரேக் வேணும் முதல்ல, அது இருந்தால் தான் நம்மளால் அதை இயக்க ஒரு கூட்டத்துக்குள்ளே இயக்கவே முடியும். எப்படி ஆக்சலரேட்டர் இதெல்லாம் முக்கியமோ அதுக்கு சமமாக பிரேக்கும் முக்கியம். பிரேக் இல்லை இருக்காதுன்னு தெரிஞ்சா நம்ம இயக்க மாட்டோம், தொடவே மாட்டோம். ஏன்னா போக ஆரம்பிச்சக்கப்புறம் எப்படி நிப்பாட்டுறது, வேகம் எடுத்ததுக்கப்புறம் அதை குறைக்க முடியாது. ஸோ நிப்பாட்டுறதுக்கு பிரேக் வேணும். ஸோ அதுவும் அவ்வளோ முக்கியம். இப்போ அந்த நிறுத்துற ஆற்றலுமே நமக்கு கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து மனித உடலில் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்போ மனித உடல்லையுமே இயற்பியல் வந்து எந்த விதத்தில்
0: முழுக்க மனித உடலில் இருக்க அத்தனை செயல்பாடுகளையும் இயற்பியல் தன்னை இயற்பியல் இருக்குது அதில் ஒவ்வொன்றிலையும். இப்போ மூளை செயல்படுறதா இருக்கட்டும், இதயம் பம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நுரையீரல் காற்றை நம்ம உள்ள சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தான் நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் கிடையாது, காற்று. காற்றுன்னு சொன்னால் அது மிக்சர் ஆஃப் ஆல் கேசஸ், எல்லா வாயுக்களும் கலந்தது தான் காற்று. ஆனால் உள்ளே போன பிறகு நுரையீரல் ஆக்சிஜனை மட்டும் பிரித்து ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ நுரையீரலோட செயல்பாடு வந்து நம்மளால் யூகிக்க கூட முடியாத அளவுக்கு அதோட செயல்பாடு. ஏன்னா காற்றுலேருந்து ஆக்சிஜன் எவ்வளோ நேரத்தில் நம்ம சுவாசித்து காற்றை வெளியே விடுற அந்த நேரத்தை கணக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறிய நேரம் தான். அந்த நேரத்துக்குள்ளே ஆக்சிஜனை வாங்கிக்கிறது, பிளட்லேருந்து பயன்படுத்தப்பட்ட அது தர்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம்.
1: ஒவ்வொரு நொடிக்குள்ளே மாறுது,
0: ஒவ்வொரு நொடிக்குள்ளேயும் காற்றுலேருந்து ஆக்சிஜனை பிரித்து பிளட்டில் கொடுத்து பிளட்டு திருப்பி தர்ற கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை திரும்ப கொடுக்குது. அதை நம்ம வெளியேற்ற மூச்சை வெளியேற்றும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஸோ இது எல்லாமே இயற்பியல் தான். இது போக நம்ம பொதுவாக நம்ம யோசித்து பார்க்கறது இல்லை, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஆனால் காது ரெண்டு இருக்குது, கண் ரெண்டு இருக்குது. ஏன் ஒரு காது இதே மாதிரி மூக்கு மாதிரி நடுவில் ஒரு காது இருந்து ஒரே ஒரு கண் மட்டும் இருந்தாலும் நம்ம இதே செயல்பாடு தானே. காது கேட்க தான் போகுது, கண் பார்க்க தான் போகுது, நடுவுலேயே இருந்திருக்கலாம், ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணோ ரெண்டு காது தேவையில்லாம். கிளாஸில் கூட சொல்லும் போது ஒரு காது இருந்ததுன்னா தோடு ஒன்று போடுறது செலவு மிச்சம், ஒரு தோடு பெற்றோருக்கு ரெண்டு தோடுக்கான தங்கத்துக்கான செலவு இல்லைன்னு கூட விளையாட்டாக சொல்கிறது உண்டு. ஆனால் ரெண்டு காது ஏன் இருக்குன்னா சத்தம் எந்த திசையிலேருந்து வருது அப்படிங்கிறது நம்ம மூளை கண்டறியறதுக்கு ரெண்டு காது வேணும்.
1: அதனால ரெண்டு பக்கம் இருக்குது,
0: ரெண்டு பக்கம் இருக்குது, ஒரே பக்கமாக இல்லை. கிட்டத்தட்ட அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம இடது பக்கம் இருந்து சத்தம் வருதுன்னா இடது காதை முதல்ல அந்த சத்தம் அடைஞ்சிரும். கிட்டத்தட்ட 0.6 மில்லி விநாடிக்கு அப்புறம் தான் வலது காதை போய் அடையும். ஒரு மில்லி வினாடிங்கிறதே ஒரு இந்த சொடக்கு போகிற நேரம் ஒரு வினாடி, இதில் 1000ல் ஒரு பங்கு தான் ஒரு மில்லி வினாடி. அது 0.6 மில்லி விநாடி தாண்டி தான் இடது காதில் கேட்ட சத்தம் வலது காதுக்கு போகுது. ஆனால் மூளையால் இந்த நேர வித்தியாசத்தை அதில் கணக்கிட முடியும்.
1: ஆனால் நம்மளால் அதுக்கு நம்ம
0: உணர்ந்து செய்கிறது
1: முடியறதில்ல,
0: நம்ம அதை உணர்ந்து செய்கிறதில்ல. நம்ம போயிட்டுருக்கோம், யாராவது கூப்பிட்றாங்கன்னா இடது பக்கம் டக்கு நம்மளால் இங்கிட்டிருந்து சத்தம் வருது நம்மளால் எப்படி கணிக்க முடியுதுன்னா மூளை அந்த வேலையை பார்க்குது. இந்த காதில் முதல்ல கேட்டுறது 0.6 மில்லி விநாடிக்கு அப்புறம் தான் வலது காது கேட்குது. இந்த நேர வித்தியாசத்தை மூளை கணக்கிட்டு நம்ம அனுச்சியாக நம்மளை திரும்ப வைக்கிது இடது பக்கம். இப்போ நானே வகுப்பில் வகுப்பு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், பையன் பேசுகிறேன்னு எந்த பக்கம் பேசுகிறேன்னால திரும்பாமலே என்னால் எப்படி கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ரெண்டு காது ரெண்டு பக்கம் இருக்கிறனால தான். இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து 330 மீட்டர் வேகத்தில் காற்றில் சராசரியாக ஒளி சத்தம் வந்து பயணிக்குது. இதில் இடது செவியிலேருந்து வலது செவிக்கு அது பயணிக்கிற நேரத்தை மூளையால் கணக்கு போட முடியும். ரோட்லேயே சைக்கிளில் பைக்கில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸோ காரோ வருது, ஹாரன் அடிக்குதுன்னா எந்த பக்கம் வருது நம்மளால் சொல்லி இன்னொரு பக்கம் நம்மளால் திரும்பி பார்க்காமலே ஒதுங்க முடியும்.
1: ஆமாம்,
0: ஏன்னா இந்த நேர வித்தியாசம் நம்ம அது உணர்ந்து கவனித்து செய்கிறது இல்லை, மூளை ஆட்டோமேட்டிக்காகவே அதை செஞ்சிருது. இது போக ஒரு உயர் அதிர்வன் ஒரு 1500 ஹெட்ஸுக்கு மேலே இருக்கிற சத்தமாக இருந்ததுன்னா அது நம்ம ஹெட்டு மண்ட தலையோட சைஸை விட இந்த அதிர்வன் அந்த அலை நீளம் வந்து அந்த அதிர்வனில் இருக்கிற ஒளி அலையோட நீளம் வந்து கம்மியாக இருக்கிறனால தலையே ஒரு பிளாக் தடை மாதிரி இருக்கும். ஸோ இந்த காதில் நல்லா அந்த அதிர்வன் கேட்கும், இந்த தலை தடுத்துக்கிறதுனால இந்த காதில் அது குறைவாக கேட்கும். ஸோ இதை வச்சும் எந்த பக்கம் அந்த சவுண்ட் வருதுங்கிறத நம்ம மூளையால் உணர முடியும். மூளைக்குன்னா காது இயர் ட்ரம், அந்த உள்ளே இருக்க காது ஜவ்வில் படுற சத்தம் வந்து மின்சார சிக்னலில் மாற்றப்பட்டு தான் மூளையை போய்

0: கிடையுது. ஆனால் நமக்கு அது நினச்சி பார்த்தோன்னா ஆச்சரியப்படாமல் நோ டைமில் நம்மளால் திரும்ப முடியுது, ஒதுங்க முடியுது. சரி, ரெண்டு காது இல்லைன்னா சத்தம் எந்த பக்கம் இருந்து வருது நம்மளால் கணிக்க முடியாது. அதனால தான் இயற்கையாகவே படைப்பில் ரெண்டு மில்லி செகண்ட் நேரத்தில் இவ்வளோ நடந்துருது. அதே மாதிரி ரெண்டு கண், ஒரு கண் நடுவில் இருந்ததுன்னா முன்னால் இருக்க காட்சியோட அகலத்தையும் உயரத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் டெப்த்து ஆழத்தை பார்க்க முடியாது. ஸோ 3D விஷன் சொல்லுவோம் இல்லையா, முப்பரிமாண தோற்றத்துக்கு ரெண்டு கண், ரெண்டு கண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6.3 சென்டிமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ரெண்டு கண்ணோட கருவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா சராசரியாக 6.3 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. இப்போ ரெண்டு கண்ணும் பார்க்குறது ஒரே காட்சி கிடையாது. நீங்கள் ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி, இன்னொரு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் மூக்குக்கு நேரம் விரல வச்சுக்கோங்க, கண்ணை மூடி திறந்து பாருங்கள், இது வேறு காட்சி தான் பார்க்குது, அது வேறு காட்சி தான் பார்க்குது. ரெண்டு 2D தான், இரு பரிமாணம் தான். ஆனால் ரெண்டு தண்ணித்தள்ளி இருக்கிறதுனால அந்த ரெண்டு காட்சிகளையும் மூளை இணைத்து பார்த்து அந்த டெப்த்தை அது உருவாக்கிக்கிட்டு நமக்கு முப்பரிமாணமாக தெரியற நடந்து. இல்லைனா படியில் இறங்கும் போதெல்லாம் ஒரு கண்ணை வச்சுட்டு இறங்குனீங்கன்னா படியோட உயரம் தெரியாது, தடுமாறிடுவோம். ரெண்டு கண்ணில் பார்க்கும் போது தான் நம்மளால் அந்த உயரத்தை கணக்கிட்டு மெதுவாக சீராக இறங்க முடியுது. வேகமாகவே ஏறுறோம் இறங்குறோம், இந்த டெப்த்து தெரிகிறதுக்கு ரெண்டு கண்ணு கண்டிப்பாக வேணும்.
1: அதான் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஊசியில் வந்து நூல் கொடுக்குறப்ப முடியறது
0: முடியாது, முடியாது, அந்த ஆழம் தெரியாது, நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே இயற்பியலை அடிப்படையாக வச்சு தான் செயல்படுது. ஆனால் இயற்பியல்னு தெரிகிறதுக்கு முன்னாலே மனிதன் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இருந்திருப்பான். ஆனால் அதுக்கு பின்னாலே இயற்பியலை கண்டறிஞ்சதுனால தான் பின்னால் ஒரு காது கேட்காத தன்மை இருக்க, ஒரு வயதான எல்லாருக்குமே கேட்கும் திறன் குறையும். இப்போ ஒரு ஹியரிங் எடை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா, இது எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு ஹியர் ட்ரம்ல போய் அதை அந்த வால்யூமை கூட்டி கொடுக்கறது. ஏன்னா எவ்வளோ ரொம்ப சத்தங்கிறது ரொம்ப சிறிய விசை, அது ஃபோர்ஸ், அது கொடுக்குற விசை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் என் வோக்கல் கார்டில் நான் பேசுகிற தொண்டையிலேருந்து வர சத்தம் காற்றில் மெக்கானிக்கல் வேவ்ஸாக இயக்க அலையாக பயணித்து நம்ம காது ஜவ்வில் வந்து அது விழுந்து காது ஜவ்வை அசைக்குது. ஒரு குண்டூசி விழுகிற சத்தம் கூட ரொம்ப சின்ன சத்தம் தான் அது. அது காற்றில் பயணித்து நம்ம செவிப்பறையில் வந்து அது விழுந்து செவிப்பறையை அசைக்குது. அந்த அசைவு வந்து மின் சிக்னலாக செவிப்பறையிலேருந்து மூளைக்கு போய் அந்த சத்தத்தை நம்மளால் கேட்க முடியுது. ஸோ அது பெரிய இயற்பியல் விந்தை தான் அது. அதுக்கு இயற்பியல் சமன்பாடுகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஹியரிங் எய்டோ இல்லை கிளாஸ் கண்ணாடி, கண் கண்ணாடி, ஏன்னா ஒரு பார்வைத்திறன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பொருளை பார்க்கறது குறையும். திடீர்னு நம்மளே ஒரு இது குறிப்பிட்ட வயது வரைக்கும் நல்லா போர்டு தெரிஞ்சிருக்கும் படிக்கிற மாணவர், திடீர்னு போர்டில் எழுதுனது தெரியல, மிஸ் எழுதி போடுறது தெரியலன்னு வீட்டில் சொல்லும் போது அப்போ தூரத்தில் இருக்கதை அவனுக்கு பார்க்க முடியல, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்க்க முடியலன்னு சொல்லி நம்ம கண் கண்ணாடி அந்த மருத்துவர்கிட்ட போனோன்னா, கண் மருத்துவர்கிட்ட போனோன்னா அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கரெக்டாக ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகலை, விழுகலை, விழித்திரையில் போய் அந்த நம்ம பார்க்குற காட்சி விழுகலைங்கிறனால அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ விழுகுது. இப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் நம்ம போட்டோம்னா
1: தூர பார்வை,
0: தூர பார்வை, அது எல்லாமே அவங்களால அந்த அவங்களோட வச்சுருக்க கருவிகளை வச்சு பயிர் பண்ணப்புறம் அந்த லென்ஸ் அது இயற்பியல் தான். குவிக்கிறத பின்னால் குவியுதா, ஒரு லென்ஸை போட்டு முன்னால் குவிக்கலாம், இல்லை முன்னால் குவிஞ்சிருது விழித்திரைக்கு முன்னாலேயே குவிஞ்சிருதுன்னா ஒரு லென்ஸை போட்டு கரெக்டாக விழித்திரையில் குவி வைக்கலாம். நமக்கு அது அவங்க அதை தான் பண்ணுறாங்க தெரியாது. இப்போ இந்த கண்ணாடி போட்டோம் உனக்கு எழுத்து நல்லா தெரியுதான்னு ஓ நான் மாற்றி
1: இதெல்லாம் வச்சு அவங்களாலையும் நமக்கு எவ்வளவு குறைபாடு இருக்கு அது இத்தனை டயாப்டரும் சொல்லி மெஷர் பண்ணுவாங்க அதை வச்சு கண்ணாடி போட முடியுது இது எல்லாத்துக்கும் இயற்பியல் தேவை இயற்பியல் இல்லை லென்ஸ் ஒன்று இல்லை இல்லை கேட்க சத்தத்தை கூட்டக்கூடிய அந்த கருவி இல்லைன்னா காது குறைபாடையோ கண் குறைபாடோ நம்மளால சரி பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் இருந்திருந்துச்சுன்னா அதோட தான் மனிதன் வாழ்ந்திருப்பான் அதனால ஏற்படுற சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்
0: இருக்கு, அதை வச்சுதான் அது இயங்குது. நம்ம அதை அதுதான் இயங்குதுன்னு நம்ம உணர்ந்து செய்யறது இல்லை. பட் அந்த தத்துவங்கள் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த உடம்போட இயற்பியல் தெரிஞ்சதுன்னா, நம்ம அதனால வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இயற்பியல் நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது.
1: நம்ம சாதாரணமாக வந்து ஒரு கம்பி வச்சு கல்லை தூக்குறது, நெம்பி விடுறது, அதுதான் வந்து நம்ம இயற்பியல் தத்துவம், நெம்புகோல் தத்துவம் நினச்சிருக்கோம். ஆனால் சார் சொல்கிறதுல பார்த்தா நம்ம கையில் காலில் எல்லாத்துலேயும்
0: ஜாயிண்ட் எல்லாத்துலேயுமே அந்த நெம்புகோல் எல்லாமே
1: இருக்குங்கிறது நம்ம இப்போ தான் உணர முடியுது.
0: அது நம்ம பழக்கத்தில் இவ்வளோ விசை கொடுத்தா இவ்வளோ பெரிய இவ்வளோ வெயிட்டான பொருளை தூக்க முடியும் நம்ம பழக்கத்தில் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறோமே தவிர, அதில் இருக்கு பின்னாலுக்கு இயற்பியல் தெரிஞ்சும் போது அதுக்கு உதவிகரமான இருக்கிற கருவிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதுபோல் அன்றாட வாழ்விலேயே சுவாரஸ்யமாக இயற்பியல் நிறைய இருக்குது. நம்ம நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, என்ன சார் நடக்கால முன்னாள் தூக்கி வச்சா நடக்க போகிறோம் அப்படி இல்லை, நம்ம நடக்கும்போது தரையை பின்னால் தள்ளுறோம். நியூட்டன் மின்றான் விதிப்படி தரையை நம்மளை முன்னால் தள்ளும்.
1: ஓ,
0: அதுதான் ஈக்குவல் ஆப்போசிட் ஆக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி தான். தரையை பின்னால் தள்ளும் போது முன்னால் தள்ள நம்மளால் முன்னால் தள்ளுது. ஏன்னா சார் இவ்வளோ பெரிய தரையை நம்ம பின்னால் தள்ள முடியுமானா? உண்மையிலே அதான் நடக்குது. ஏன்னா ஒரு வலுவழுப்பான அதை எது என்ன சிந்தி கிடக்கு, இல்லை ஒரு கண்ணாடி பளிங்கு மாதிரி தர அல்ல ஈரமாக இருக்கு.

0: நடந்தீங்கன்னா பின்னால் தள்ள முடியாது உங்களால்,
1: ஆமாம்
0: வழுக்கும்.
1: அந்த கிரிப் கிடைக்காது.
0: அப்போ முன்னால் வாம கீழே தலை மாதிரி விழுகிறோம். ஸோ அதில் இயற்பியல் இருக்குது. சொரசொரப்பான தரையில், கிரிப் இருக்க தரையில் தான் நம்மளால் நடக்க முடியும். ஒருவேளை நம்ம செருப்பு கீழே இருக்க சோல் தேஞ்சு போயிருந்து தர வலுவழுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நடந்தீங்கன்னா வலிக்கு வலிக்கு விழுவோம்.
1: அதனால தான் வந்து பாம்பு வந்து கண்ணாடி கூண்டு அதெல்லாம் வந்து பெட்டியில் வந்து
0: அதெல்லாம் ஏற முடியாது, ஏற முடியல, ஏற முடியல. ஸோ அப்போ அந்த கிரிப்பு வேணும், அதுக்கு இயற்பியல் தான் துணை வருது நமக்கு. அது மாதிரி நம்ம மழைக்காலங்களில் பார்க்குற வானவில்,
1: ஓ
0: வானவில் எப்படி உருவாகுது? இப்போ ஆதி மனிதன் வந்து அதுக்கான அடிப்படை தெரியாமல் ஏதோ அது ஒரு மந்திரத்தினால வந்திருக்கும், ஏதோ ஒரு யாரோ உருவாக்கியிருக்காங்கன்னு தோணியிருக்கலாம். வானவில் கவனித்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் காலையில் வானவில் தெரியணும் அப்படின்னா மேற்கு பக்கம் தான் தெரியும், சாயங்காலம் வானவில் வந்து கிழக்கு பக்கம் தான் தெரியும். ஏன்னா சூரியனுக்கு எதிர் திசையில் தான் வானவில் தோன்ற முடியும். ஸோ இயற்பியல் தான் அதை கண்டுபிடிக்குது. எதனால் காலையில் சூரியன் கிழக்க எந்திரிக்குது, மேற்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம நடுவில் இருக்கோம், பார்வையாளராக இருக்க நம்ம நடுவில் இருக்கோம். நம்ம மேற்கு பக்க திசையில் மழை பெஞ்சிருந்தால் மட்டும்தான் சூரியனோட வெளிச்சம் அதில் பட்டு முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதுபடி அது பட்டு திரும்பி வர்ற வெளிச்சம் தான் மலை துளிக்குள்ளே போய் வர்ற சூரிய வெளிச்சம் தான் ஏழு நிறமாக பிரிஞ்சு வானவிலாம் நமக்கு தெரியுது. சூரியன் ஒரு பூமி ஒரு கோலம் அப்படி இருக்கிறனால பூமியோட பரப்பு வந்து வளைவாக தான் இருக்கும். நமக்கு வெறுங்கண்ணில் பார்த்தா தூரம் வரைக்கும் இந்த சட்டையாக தட்டையாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வானவில்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் பூமி வந்து கோலமாக தான் இருக்குங்கிறது. ஏன்னா அது வளையிறனால தான் வெவ்வேறு உயரங்களில் மலை துளியில் சூரிய ஒளிப்பட்டு திரும்பி வர்ற ஒளி தான் நிறப்பிரிகை ஏற்பட்டு நமக்கு ஏழு வண்ணங்களாக பெரிய
1: அதே வடிவத்திலேயே நமக்கு தெரியுது.
0: சூரியனோட வெளிச்சம் வந்து ஒரு ஒயிட் லைட்னு சொல்லுவோம், வெள்ளை நிறம். வெள்ளைங்கிறது நிறம் கிடையாது, அது மிக்சர் ஆஃப் ஆல் கலர்ஸ், எல்லா நிறங்களும் சேர்ந்தால் தான் வெள்ளையாக தெரியும். இப்போ வானவில் அதை காட்டி கொடுத்துருது, உள்ள ஏழு நிறம் இருக்குங்கிறத அது பிரித்து காமிக்குது. மாலை நேரங்களில் சூரியன் மேற்க போகிறதுனால கிழக்க மழை பெஞ்சால் மட்டும்தான் வானவில் தெரியும் நமக்கு. கிழக்க பார்வையாளர் கிழக்க செய்து மழை பெஞ்சால் கிழக்க வானவில் தெரியும். சில சமயம் அந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரெயின்போ, செகண்ட் ரெயின்போன்னு. சில நேரங்களில் ரெண்டும் தெரியும். அந்த ரெண்டு வானவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் சிவப்பு மேலே இருக்கும், ஊதா கீழே இருக்கும், ஊதா மேலே இருக்கும். அந்த வெவ்வேறு ஆங்கிளில் போய் படுறது, ஒரு இதில் படுறதுக்கு ஒரு ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வெளிச்சம் பட்டால் அது ஒரு நிறப்பிரிகை. அதுல வந்து ஒரே ஒரு டோட்டல் ரிஃப்ளெக்ஷன், ஒரு முறை மட்டுமே உள்ளே அக எதிரொலிப்பு நடந்து வருது. இந்த ரெண்டாவது ரெயின்போ ரொம்ப ரேரா தெரியும். அப்ப ரெண்டு அக எதிரொலிப்பு உள்ள நடக்கும் உள்ளேயே. ஸோ அது ஒரு அதில் இயற்பியல் இருக்குது, இதெல்லாத்தையும் இயற்பியல் அரைஞ்சி வச்சிருக்கு. ஸோ அந்த இயற்பியல் நடக்கிறதையும் எப்படி இதை எங்கே நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லி இன்னைக்கு தகவல் தொடர்பு எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இன்டர்நெட் எல்லாமே சேட்டலைட் போய் வருதுன்னு, அப்படி இல்லை. இன்டர்நெட்டோட முக்கியமான அதிகமான தகவல் பரிமாற்றம் நாடுகளுக்கு இடையே கடலுக்கு கீழே போகிற கேபிளில் தான் நடக்குது. இன்டர்நெட்டில் ஒளி அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவாக தான் அது பயணிக்குது.
1: சரி,
0: அதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியை தான் கொண்டு போகிறாங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் முழுக்க முழுக்க இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுங்கிற வானவில் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அப்போ எதனால அப்படி உள்ளேயே போய் அந்த ஒரு நீர்த்துளிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் தான். இப்போ வெளிச்சம் அது வழியே கடந்து வெளியே அந்த பக்கம் போயிடலாம். ஏன் திரும்ப பார்வையாளன் பக்கமே வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உள்ள ஒளி புகுந்ததுன்னா திரும்பி வர முடியும். அது இதை பயன்படுத்தி தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட்டு இன்னைக்கு உலகமே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நோ டைமில் இங்கேருந்து யாருனாலும் பேச முடியுது, நெட் வழியை கண்டெக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த கேபிள் தான். அது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எல்லாமே இந்த இயற்பியல் தத்துவம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் ரொம்ப அடிப்படையான இயற்பியல் தத்துவத்தில் தான் இவ்வளோ பெரிய தொழில் என்ன சொல்கிறது ஒரு தகவல் புரட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு தீ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு பயன்படுத்துகிற தட்டையான சில உலோகங்களை தான் பயன்படுத்த முடியும். எல்லா பாத்திரத்தையும் அதில் வைக்க முடியாது,
1: அலுமினியம்லாம் வச்சு அது வந்து
0: சூடேறாது. அப்போ அந்த பாத்திரத்துக்கு என்ன தன்மை வேண்டியிருக்குன்னா, எடி கரண்ட் அப்படின்னு சொல்ல எடி மின்னூட்டங்கள் அது ஏற்படுற மாதிரி. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல மேல கிளாஸ் டாப் தான் இருக்கும், கண்ணாடி மேல் பகுதி தான் இருக்கும். அதுக்கு கீழே மின்காந்த சுருள் இருக்கும், மின்சாரம் பாயக்கூடிய சுருள் இருக்கும்.
1: அது என்ன மாதிரியான அந்த கண்ணாடி தகடுங்க சார்? ஏன்னா சாதாரணமாக எல்லா கண்ணாடியுமே வந்து அதிகமாக சூடேறப்போ வந்து அது தெரிச்சிடும், வெடிச்சிடும். அப்போ இது வந்து அவ்வளவு
0: பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பொருள், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே விண்வெளி ஆராய்ச்சி இல்லை இராணுவ ஆராய்ச்சிக்கு அங்கே அவங்க அவங்களுக்கான கருவிகளை கண்டுபிடிக்க பயன்பட்டது தான் இங்கே வருது.
1: சரி,
0: இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட டேபிள் டாப் அந்த கிளாஸ் இது வந்து இது டைல் எதுனா, அந்த அதிக வெப்பத்தை ராக்கெட் வந்து சேட்டலைட்டை சுமந்துக்கிட்டு போகிற ராக்கெட் வந்து விண்வெளியில் அட்மாஸ்பியரில் போகும்போது அதிக உராய்வுனால தீப்பிடிச்சிட முடியும்.
1: சரி,
0: இப்போ அந்த தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டைல் கிளாஸ் டைல் வெளியே அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது.
1: சரி,
0: அந்த கிளாஸ் டைல் வந்து மிக அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அந்த டைலோட இன்னொரு பயன்பாடு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு. அது முன்னாலே கண்டுபிடிச்சி ராக்கெட்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு நம்ம வீட்டு உபயோக பொருளில் இண்டக்ஷன் ஸ்டவ் கிளாஸ் டாப், அது அவ்வளோ அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அதில் கீழே வந்து ஒரு மின் சுருள், மின் கம்பி இருக்கும், மின்வட கம்பி இருக்கும், அதில் மின்சாரம் பாயும் போது அந்த இண்டக்ஷன் மின் தூண்டல்னால மின்காந்த தூண்டல்னால பாத்திரத்துலேயும் அதே மாதிரி மெட்டல் அது, அதில் எடி கரண்ட்டை

0: ஃபார்ம் பண்ணுது. அந்த எடி கரண்ட் வந்து பாத்திரம் தடிமனாக இருந்துச்சுன்னா அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். ஸோ அது வழியாக வெப்பம் வந்து உள்ள சூடாகிற பொருளுக்கு, பாத்திரத்துக்கு உள்ளே இருக்க பொருளுக்கு போய் சேருது. ஸோ நம்ம இப்போ கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டவுக்கு தான் நம்ம அறியாமல் அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். ஸோ அதில் அப்படி பயன்படுது. அது மாதிரி நம்ம காரில் ஏர் பேக்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதுலையாக மோதிடுச்சு, ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது மோதிடுச்சுன்னா ஏர் பேக் நம்ம போய், அந்த பெரும்பாலான மரணங்கள் வந்து முன் சீட்டில் இருக்கிறவங்க டேஷ்போர்டில் போய் மோதுறது, இல்லை டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்க ஸ்டீரிங் வீலில் போய் செஸ்ட் அடிக்கிறது, நெத்தி போய் அடிக்கிறது, இதில் தான் அது ரொம்ப அதிகமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ மைக்ரோ வினாடியில் போய் அது நடந்து முடிஞ்சிடும் ஆக்சிடென்ட்டுங்கிறது. ஸோ இதுக்குள்ளே அந்த ஏர் பேக் என்னாகுதுன்னா அந்த இம்பாக்ட் மேலே முன்னால் ஏதாவது முட்டுதுன்னா அதை உணர்ந்து மெம்ஸ்ன்னு சொல்லுவோம், மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம்.
1: சரி,
0: அதுபடி அந்த பெரிய விஷயத்தோட தாக்கத்தை உணர்ந்து அது செயல்பட்டு வேகமாக செயல்பட்டு அந்த ஏர் பேக் உள்ள மடிச்சு தான் உள்ளே இருக்கும்.
1: சரி,
0: அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கேஸை பம்ப் பண்ணி சடனாக விரிய வைக்கிது. எவ்வளோ நேரத்தில்? மைக்ரோ வினாடிக்குள்ளே இம்பாக்ட் நடந்து
2: வேகத்திலே வந்து அது
0: வேகத்தில் நடந்து நம்ம போய் முன்னால் முட்டுறதுக்குள்ளே ஏர் பேக் விரிஞ்சிடும். ஸோ அது நம்ம வேகம் போய் முட்டி ஜீரோ ஆகிறத அந்த வேகத்தை நேரத்தை வந்து அது அதிகமாக இம்பல்ஸோட தாக்கத்தோட நேரத்தை அது அதிகமாக்குறதுனால பாதிப்பு குறையுது. ஏர் பேக் அடித்தாலுமே வலிக்க தான் செய்யும், ஆனால் பெரிய உயிருக்கு ஆபத்தான அந்த பெரிய ஆபத்து விளைவுகள் எதுவும் இருக்காது.
2: பெரிய காயங்கள்ல இருந்து நம்ம
0: தப்பிக்க முடியும், உயிரை காப்பாத்துது. ஸோ இப்பெல்லாம் போய் 6 ஏர் பேக் இப்பெல்லாம் கம்பல்சரியாகவே ஆக்கிட்டாங்க அரசு வந்து, எல்லா காரிலையும் சேஃப்டி ஃபீச்சர்ல ஏர் பேக் இருக்கணும். ஏன்னா இந்த தாக்கத்தினால தான் பெருசா வந்து அந்த எதிர வந்த வண்டி வந்து மோதி கூட இருக்காது, ஆனால் அந்த போய் அடிச்சு அந்த
2: சடனடிக்கும்போது
0: அதில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏர் பேக் பயன்படுது. நம்ம நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ், இதுக்கு நேர் எதிர்மாறாக எதிர் இன்னொரு தத்துவத்தில் இயங்குறதா மைக்ரோவேவ் அவன். அதில் பார்த்தீங்கன்னா பாத்திரமே சூடாக இருக்காது, ஆனால் உள்ளே இருக்க ஃபுட்டு சூடாக இருக்கும்.
1: இப்போ
0: மைக்ரோவேவ் அவன் நம்ம சமைக்கிற எல்லா பொருளுமே அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். ட்ரையாக இருக்கிறது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சாலும் சூடே ஆகாது. ஒரு மரக்குச்சியத்துக்கு உள்ளே வச்சுட்டீங்க, காஞ்ச குச்சியை வச்சிங்கன்னா அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் சூடாகாது. ஏன்னா இது எப்படி பண்ணால் பாத்திரம் கூட சூடாகாமல் இருக்கும், உள்ளே இருக்க ஃபுட்டு குக்காக இருக்கும்.
1: ஏன்னா
0: அதில் தண்ணி இருக்கணும், அதில் அதுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். இல்லைனா தண்ணி ஊற்றி அதை நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா தண்ணியில் இருக்க வாட்டர் மூலக்கூறுகளை வந்து போலரைஸ் ஆகி வெளியே இருந்து போகிற அந்த மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், இது கொடுக்குற மைக்ரோவேவ் மாதிரியான மின்காந்த அலைகள், அது ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை அந்த வாட்டர் மாலிக்குள்ள திருப்பி திருப்பி விடும். ஸோ அவ்வளோ வேகமாக திருப்பும் போது வெப்பம் உருவாகி நேராக ஃபுட்டு முதல்ல குக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக ஃபுட்டில் இருக்கிற நீர் மூலங்கள் வந்து வேகமாக ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை திரும்புறதுனால அது அவ்வளோ வேகமாக ஒன்று திரும்பிச்சு, ஆட்டம் திரும்பிச்சுன்னா வெப்பத்தை உருவாக்குது. இப்போ ஃபுட்டு உள்ளேருந்து குக் ஆகுது. இப்போ பாத்திரம் கூட அது அந்த அந்த ஹீட்டு தான் பாத்திரத்துக்கு வருவே தவிர, கொஞ்சம் நேரத்தில் தொட்டிங்கன்னா அதில் மைக்ரோவேவ் ஒன் வைக்கிறது பெரும்பாலும் இந்த கிட்டத்தட்ட இந்த நெகிழித்தன்மை உள்ள பிளாஸ்டிக் மாதிரியான பாத்திரங்கள் தான் வைப்பாங்க. ஸோ பாத்திரம் சூடாக இருக்காது, ஆனால் பொருள் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதுவும் இயற்பியல் தான் அங்கே வந்து அதை தன்னோட பங்கை ஆற்றுது.
3: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர். இதன் நிறைவு பகுதியினை அடுத்த வாரம் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செவிமடுக்கலாம்.

0: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன.
0: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 10:02. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸ். நேரில் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் வரிசையாக வளம்புற இருக்கு ஏஎம் ராஜா அவர்களோட இசையில மற்றும் குரலில் வெளிவந்த பாடல்கள். நேர்களை கேட்டு மகிழுங்கள், இந்த இரவை இனிமையாக்குங்கள்.
6: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கொடிகையெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம் நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம் நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரில் தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒழிக்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமாய் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஆர் குணசீலன், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்றொரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரை தண்டல். 7:15 தமிழில் செய்திகள். ஏழு 20 நலமாய் வாழ. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தண்டல். 7:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, பூமியின் குடை, சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு.

0: தினத்தையொட்டி சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி ஆஹா அறிவியல், தெற்கு நாடுகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தகத்திற்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். பத்து 10:20 எனக்கு பிடித்த பாடல்கள், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் பாட்டு கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 என்னுயிர் தோழி, 11:45 மாநில செய்திகள், 11:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், நீச்சல் விளையாட்டு வீரர் ஹச் சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பானது நிறைவு பெறும், 5:27 ஒளிபரப்பு மீண்டும் குரலமுதத்துடன் தொடங்கும், குரலமுதத்தில் 387வது குரல் கேட்கலாம், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல், மனுநிதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், நாற்று பண்ணை உற்பத்தி குறித்து மதுரை தத்தநெறி நாற்று உற்பத்தியாளர் அர்ச்சனா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், நேர்முகத்தில் உடன் பங்கேற்கிறார் ஆர் டி பரிமலாதேவி அவர்கள். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:30 இது நம்ம ஏரியா வாழ்க்கை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாணவி அபிநயா அவர்கள், இயற்கை விவசாயம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வு தகவல்கள் வழங்குகிறார் மோனிஷ் பிரியா அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க, மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும், இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள், தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.